0: ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட்
2: சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அறுத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

8:02 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் .co.ஆகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலிலேயே பார்த்தோம் என்றால் தற்போதைய வெப்பநிலை 34°C, சூழ்நிலை 45°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு முதல் வாகன ரிப்போர்ட்டில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. சரி, இரண்டாவது மனத்தியாளத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். இன்று வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது கலகலப்பு 3 போட்டி நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் வளமையைப் போலவே மூன்று திரைப்படங்கள் இல்லாட்டி திரைப்பட பாடல்களை எடுத்து வருவோம். அதே போல் இன்றைக்கு 3 திரைப்படங்களை எடுத்து குழப்பி ஒரு புதிய வரியை எடுத்து வந்திருக்கிறோம், குழப்பிய சொற்களாக. எனவே அதிலிருந்து என்ன திரைப்படங்களாக இருக்கும், அந்த திரைப்படங்கள் எவை என்று தெரிந்தால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-544-4404 வாயிலாக அந்த குழப்பிய சொற்கள் ஜெகமே, அதிசய உன்னை, தந்திரம், பிறவி, விரும்புதே, மனம். ஜெகமே, அதிசய உன்னை, தந்திரம், பிறவி, விரும்புதே, மனம். இவைதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. எனவே இந்த சொற்களுக்குள் அடங்கியிருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்ன என்று தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-554-4404 வாயிலாக. சரி, தற்போது டொராண்டோ நகரத்தில் 2026 ஃபீஃபா உலக கோப்பையில் டொராண்டோ நகரம் தனது 6வது மற்றும் இறுதிப் போட்டியை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றது. இதில் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிகள் மோதும் வரலாற்று சிறப்புமிக்க போட்டி தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் போர்ச்சுகல் அணியின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லியிருக்கிறார், இது தனது கண்டிப்பாக கடைசி உலக கோப்பை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த மேட்ச் வின் பண்ணால் அவர் வந்து மேலும் அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த மேட்சில் போர்ச்சுகல் தோல்வியடைந்தால் இதுவே கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் கடைசி உலகக்கோப்பை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. குரோஷியா வீரர் லூகா மோட்ரிச்சும் கூட ஓய்வு பெறுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார். எனவே இந்த மேட்சை பொறுத்தவரையில், போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா மேட்சை பொறுத்தவரையில், முதல் பாதி முடிவில் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணி இரு அணிகளுமே கோல் எதுவுமே அடிக்கவில்லை. போர்ச்சுகல் வந்து 9 கோல் முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் குரோஷியா 3 முயற்சிகளையே செய்திருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் இதைத் தொடர்ந்து எந்த அணி வந்து கோல் அடிக்கும், எது வின் பண்ணும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் இஸ்டெஃபம் வானொலியோடு. நாங்களும் இந்த மேட்ச் பற்றிய அப்டேட்ஸை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். எனவே இஸ்டெஃபம் வானொலியோடு இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாமல் கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சியில் இன்றும் ஒரு குழப்பிய வரி, அதில் இருக்கும் அந்த 3 திரைப்படங்களை நின்றுதான் கேட்டிருக்கின்றோம். ஜெகமே, அதிசய உன்னை, தந்திரம், பிறவி, விரும்புதே, மனம் எனும் இந்த சொற்களுக்குள் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்ன தெரிந்தால் அழையுங்கள். 416-554-4404.

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். எல்லாம் டாங்கு டாங்கு

0: எட்டு மணி பத்து நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பகுதியில் நாங்களும் கலகலப்பு த்ரீ போர்ட் நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. அந்த யார் யார் என்ன பதிலோடு வந்திருக்கிறார் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் டயஸ் கலைக்கலாம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான்கு பூஜ்ஜியம் வாயிலாக இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்க போகிறோம். சரி, நீங்களும் அழைக்கலாம். 4164544040. ஜெகமே, அதிசய உன்னை, தந்திரம், பிறவி, விரும்புதே, மனம் என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இவற்றில் இருக்கும் அந்த மூன்று திரைப்படங்கள் என்ன என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம். எப்படி இருக்கீங்க தேவகுமார்?
2: நலமா இருக்கிறோம். உருவான சுறுசுறுப்பான உலக பந்தாட்டத்து நிகழ்ச்சிகள் கேட்டு தேவை எடுத்துக்கொண்டு
0: மிக்க மகிழ்ச்சி. சரி, சொல்லுங்க என்ன பதிலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
2: ஜெகமே தந்திரம், மனம் விரும்புதே உன்னை, மற்றது மற்ற படம்.
0: சரி, மற்ற படத்தை மறந்துட்டீங்க. ஜெகமே, அதிசய உன்னை, தந்திரம், பிறவி. சரி, மூன்று திரைப்படங்களும் சொல்லியிருக்கீங்க தேவகுமார். பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. 8:12 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி, போர்ச்சுகல் மற்றும் குரோஷியாக்கான போட்டி டொரண்டோவில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 52 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் தற்போது 0-0 என்று எந்த அணிகளும் இன்னும் எந்தவித கோல்ஸும் அடிக்கவில்லை, எனவே பெறவில்லை. எனவே சமநிலையில் தான் இன்னுமுமே போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸ் வழங்க நாங்களும் காத்திருக்கின்றோம்.

53rd நிமிடத்தில் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியாக்கான ஃபீஃபா உலகக்குண்ண போட்டியில் குரோஷியா அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருக்கின்றார்கள். 53rd நிமிடத்தில் தான் இந்த கோலை பெற்றிருக்கிறது குரோஷியா. தற்பொழுது 1-0 என்ற அடிப்படையில் குரோஷியா இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகாலன் உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ் தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம் கொத்து ஈட்டிங் காம்படிஷன் பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க free admission free parking Kottu Fest 2026
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599 ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690 647-656-5690
7: East FM 102.7 கேட்டாலே
8: சம்மர்
7: East FM 102.7

0: 8:24 மிஸ் எஃப்எம் வானலையில் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலகண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதுவும் குறிப்பாக ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் பகுதியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருக்கின்றார்கள். டொராண்டோ மைதானத்தில் நடைபெறும் கடைசி போட்டி மற்றும் நகரில் நடைபெறும் ஒரே நாக் அவுட் போட்டியை காண ரசிகர்கள் பெருமளவில் வந்தடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தொடரில் இரண்டாவது முறையாக அவர்களுடைய பிரபலமான சிவப்பு மற்றும் வெள்ளை சதுர வடிவ ஜெர்சிகளை அணிந்துள்ள குரோஷிய ரசிகர்களும் மிகவும் எதிர்பார்த்து இந்த போட்டிக்காக டொராண்டோ மைதானத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு தற்போது நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது சொல்லலாம். ஏனென்றால் இப்போது 64 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா இடையிலான போட்டியில் குரோஷியா ஒரு கோல்களை பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆரவாரம் தொடருமா இல்லாவிட்டால் இதில் எதுவும் மாற்றங்கள் வரப்போகுதா என்று சொல்லி நாங்கள் காத்திருந்தான் பார்க்க வேண்டும். 64:45 முடிவடைந்த நிலையில் இந்த போட்டியில் ஒரு கோல்களை பெற்று குரோஷியா முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 8:25 இந்த வேளையில் நாங்கள் மோகேஷ் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களை கட்டறிய போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777.
0: 8:28 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதுல பார்த்தோம்னு சொன்னா போட்டி இன்னும் விறுவிறுப்பா போய்கொண்டிருக்கிறது. அதற்கு பாத்தீங்கன்னா ஃபீஃபா உலகக்கிண போட்டி போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தற்பொழுது 67வது நிமிடத்தில் போர்ச்சுகல் அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது 1-1 என்ற ஸ்கோர் அடிப்படையில் சமநிலையில் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த ஆட்டம் விறுவிறுப்பாகி கொண்டிருக்கிறது தான் சொல்லணும். ஏனென்றா இப்ப போர்ச்சுகலா குரோஷியாவா என்று பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் தான் இப்பொழுது போர்ச்சுகல் அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருக்கிறார்கள். எனவே 1-1 என்று சொல்லி போட்டி வந்து சமநிலையில் தற்போது சென்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து முனைந்திருங்கள், நாங்களும் உடனுக்குடன் உங்களுக்கு இந்த போட்டியின் அப்டேட்ஸை வழங்க காத்திருக்கின்றோம்.
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
3: FM தமிழ் செய்திகள்.

உலகின் செல்வந்த நாடுகளின் வரிசையில் கனடா 13வது இடத்தில் உள்ளதாக சுவிஸ் வங்கி தெரிவித்துள்ளது. கெனடிய நபர் ஒருவரின் சராசரி செல்வம் கிட்டத்தட்ட 400,000 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் செல்வந்த நாடாக சுவிட்சர்லாந்து முதலாவது இடத்திலும் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் உள்ளதுடன் பணக்கார பிராந்தியமாக வட அமெரிக்கா உள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தமது பெருந்தொகை ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட முயற்சிகளே தமது முடிவுக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் தவறான தீர்மானங்களால் அதிமுக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரை அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா

0: 8:36 எஸ்எஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு. ஜெகமே அதிசய உன்னை தந்திரம் பிறவி விரும்புதே மனம் என்கின்ற இந்த குழப்பிய சற்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, 1990 வெளிவந்த அதிசய பிறவி என்ற திரைப்படம், 2வது திரைப்படமாக 2021 வெளிவந்த ஜெகமே தந்திரம் என்ற திரைப்படம், 3வது திரைப்படமாக 1999 வெளிவந்த மனம் விரும்புதே உன்னை என்ற திரைப்படம். எனவே இந்த 3 திரைப்படங்கள் தான் குழப்பி இன்றைய கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதில் கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஏசெஃப்எம் 102.7 தற்போது டொரோண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா இடையிலான போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1-1 என்ற கோல்கள் அடிப்படையில் சமநிலையில் போட்டி போய்கொண்டிருக்கிறது. 77வது நிமிடத்தில் 1-1 என்ற போட்டியில் ஸ்கோர் அடிப்படையில் போட்டி சமநிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: எஃப்எம் 102.7
8: ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 8:45 இஸ்தஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலகக்கிண போட்டியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி, போர்ச்சுகல் மற்றும் குரோஷியாக்கான இடையிலான போட்டி தற்போது டொராண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த போட்டியில் 85வது நிமிடத்தில் 1-1 என்ற அடிப்படையில் இரண்டு அணிகளும் ஒரு கோல்களை பெற்று போட்டி சமநிலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்தஃபம் 102.7. இந்த பொழுதில் நாங்கள் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777
2: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

8:52 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சமூகம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் 5ஆம் திகதி ஜூலை மாதம் 5ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு இனிவில் திருவூர் ஒன்றியம் கனடா நடாத்தும் கனடாவால் இனிவில் மக்களின் வருடாந்த ஒன்று கூடல் 2026. இது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் திகதி ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 ரோசெல் ரோட் போர்ட் யூனியன் மற்றும் 401 சந்திப்பில் இடம்பெற இருக்கின்றது. காலை 10 இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. தொடர்புகளுக்கு சாந்தி 6472002177. இன்னொரு நிகழ்வு ஜூலை மாதம் 4ஆம் திகதி சனிக்கிழமை இடம்பெறப் போகின்றது. கனடாவால் துணாலை மக்கள் மன்றம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் 2026 மார்னிங் சைட் பார்க் ஏரியா 3 எல்ஸ்மாயர் மற்றும் மார்னிங் சைட் சந்திப்பில் 390 மார்னிங் சைட் அவென்யூ ஸ்காப்ரோவில் காலை 9 முதல் மாலை 8:30 வரை நடைபெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு வேல் விவேகானந்தன். தொடர்புகளுக்கு 4164180477. இன்னொரு நிகழ்வும் இடம்பெறப் போகின்றது ஜூலை மாதம் 5ஆம் திகதி பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா நடாத்தும் வருடாந்த ஒன்று கூடல். இது ஜூலை மாதம் 5ஆம் திகதி காலை 10 அளவில் நெல்சன் பார்க்கில் நடைபெற இருக்கிறது. தொடர்புகளுக்கு நித்தி 6473885295. இன்னொரு நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இது களியங்காடு ஞான பாஸ்கரோதய கலாச்சார ஒன்றியம் கனடாவின் வருடாந்த ஒன்று கூடல். இது எதிர்வரும் ஜூலை மாதம் 18ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 7 வரை மில்கன் பார்க் லாட் ஏ மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் வருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றார்கள். இன்னொரு நிகழ்வு ஜூலை மாதம் 11ஆம் திகதி இடம்பெறும் பிராட்ஃபோர்ட் தமிழ் அசோசியேஷன் சம்மர் ஃபெஸ்டிவல் ஜூலை மாதம் 11ஆம் திகதி ஆங்கர் பார்க் 88 டொயன் ரோட் குயின்ஸ்பில்லில் காலை 10 முதல் மாலை 8 வரை இடம்பெறப் போகின்றது. தொடர்புகளுக்கு திருமகள் 2895000023. இன்னொரு நிகழ்வும் இடம்பெறப் போகின்றது ஜூலை மாதம் 11ஆம் திகதி உரும்பிராய் பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் 32வது ஒன்று கூடல். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். மில்கன் பார்க் மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க் மெக்வன் மற்றும் ஸ்டீல் சந்திப்பில் ஜூலை மாதம் 11ஆம் திகதி காலை 9 தொடர்புகளுக்கு 4162585196. சமூகம் சார்ந்த விடயங்களை நிகழ்வுகளை isfmcommunity@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரியூடாக நீங்கள் அனுப்பி வைப்பதனூடாக நாங்களும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது தற்போது டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மிக முக்கியமான ஒரு போட்டி போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா இடையிலான போட்டியில் தற்போது 94வது நிமிடத்தில் போர்ச்சுகல் அவர்களுடைய 2வது கோல்களை அடித்து இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2-1 என்ற ஸ்கோர் அடிப்படையில் போர்ச்சுகல் தற்போது இந்த ஸ்கோரை அடித்ததனூடாக இந்த போட்டியின் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போர்ச்சுகல் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே எக்ஸ்ட்ரா டைமையும் வைத்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யார் இந்த போட்டியில் வெற்றி பெற போகிறார்கள் என்று. மிகவும் முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்படுகிறது. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டொரண்டோ நகரின் இறுதி போட்டி என்று கூட சொல்லலாம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போட்டி குரோவேஷியா மற்றும் போர்ச்சுகலுக்கு இடையிலான போட்டி. அது மட்டுமில்லாமல் போர்ச்சுகல் அணியின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரது கடைசி உலகக்கோப்பை என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த போட்டியில் போர்ச்சுகல் வின் பண்ணால் ரொனால்டோ மீண்டும் விளையாடுவார் தொடருவார் இன்னும் தொடருவார் இந்த வேர்ல்ட் கப்பில் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே நாங்களும் இன்னும் சொற்ப விலையில் யார் போர்ச்சுகலா குரோவேஷியாவா என்கின்ற முடிவும் உங்களுக்கு வரப்போகிறது. இதில் வெற்றி பெறும் அணி ஜூலை மாதம் 6ஆம் திகதி ஸ்பெயினுடனான அடுத்த போட்டியில் ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சொற்ப விலையில் போர்ச்சுகலா குரோவேஷியாவா என்ற முடிவும் எங்களுக்கு வரப்போகிறது. எனவே இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்த நேர்களுக்கும் நன்றி. அதற்கு முதலாக நாங்கள் வானிலையும் பார்த்துடலாம். காலநிலை தற்போது 34°C உடல்நிலை 45 இருக்கின்றது. நாளைய தினத்தையும் பார்த்துடலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைய தினம் காலை வலையில் 24°C மதிய பொழுதுகளில் 27°C நாளை மதிய வலையில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. அதை தொடர்ந்து நாளை மாலை வேளையில் 24°C இரவு பொழுதுகளில் 19°C ஆக இருக்கப் போகின்றது காலநிலை. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C மதிய பொழுதுகளில் உணர்நிலை 37 ஆக இருக்கப் போகின்றது நாளை மதிய வேளையில்.
டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை இன்று நள்ளிரவு முதல். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் இப்பாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் கிட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட
7: 4164 8074. மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
12: 416-994-3861. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
13: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: You're listening to
1: 102.7
0: East FM.
2: O chanati kuri, o chanati kuri.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862, 416-754-8881.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060, 416-817-5060. You are in good hands with Allstate.
0: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா பான் பெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours. ஃபண்டட் வித் இன் 72 hours.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், டுபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன் பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 கேம்சோனிக்ஸ் .com.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா பான் பெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

0: ஒருங்கிணைந்த போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401
3: Focus Educational Services Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services Ippodu Pudidaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maatha Ilavasa Vaguppai Vazhangugindrargal June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English French Math ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651
9: 4164570651 Some conditions may apply.
11: Easy tune பண்ணுங்க East FM 102.7.

0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388-416-649-6388.
2: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690. 647-656-5690.
5: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
2: High Five Barbershop சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும் பியர்ட் லைன் அப் பியர்ட் ஷேவ் ஃபேடிங் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் கலரிங் ஃபுல் ஃபேஷியல் கோல்ட் ஃபேஷியல் ஃபேஸ் கிளீன் அப் ஹெட் மசாஜ் நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
3: வல்மொரில் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம் July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும் 1819-322-1379
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ் விலாஸ் மற்றும் லேண்ட்ஸ் உடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும் பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் 647-818-2798
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில் பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள் பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள் நீளமான வெல்வெட் சோஃபாக்கள் கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள் பெட்ரூம் செட்கள் சோஃபா பெட்கள் டைனிங் டேபிள்கள் சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் 1970 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 6 ஸ்கார்போரோ
5: 2 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
1: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் ரோட், Suite
2: 307-647-478-044.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
9: The station with the best music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல், காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
11: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன் 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

0: இந்த நகரத்திலே பணியாற்றுகின்ற துப்புரவு தொழிலாளர்கள். அவர்கள் இந்த நகரத்தை மிக தூய்மையாக வைத்திருப்பதால் தான் எம்மால் அதனை சொர்க்கமாக உணர முடிகிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு நமது மனதால் நன்றி சொல்வோம். இந்த நகரம் சிறப்பாக இயங்க பணியாற்றுகிற அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அத்தனை துறை சார்ந்த விற்பனர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: வேலுண்டு வினையில்லை முருகா முருகா, உந்தன் வித்தாரமயிலுண்டு பயம்.

2.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

0: இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும்.
1: சுவாமியே சத்தியமாய பதினெட்டாம் படிகளே, சத்தியமாய பதினெட்டாம் படிக்கு அதிபரே, ஒன்னாம் திருப்பதி
0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஈஸ்டர் காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 3 2026 வெள்ளிக்கிழமை புத்தம்புதிய காலை புதுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். கடுமையான வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாளும் விடிந்திருக்கிறது. வெளியில் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ் 31 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கிறது. காலை வேளையில் லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் 8 மணிக்கு பின்னர் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து ஓரளவிற்கு முகில் கூட்டம் நிறைந்திருந்தாலும் கூடுதலாக வெப்ப அலை வீசக்கூடிய ஒரு நாளாக இன்று நாள் இருக்கிறது. கூடுதல் வெப்ப உணர்நிலையாக 40 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிற்பகலின் பின்னர் மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. காலை வேளையிலேயே உணர்நிலை 36 இருக்கும் நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை இன்று 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இடியுடன் கூடிய மழையாக இருக்கப் போகிறது. சராசரியாக 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் 40 பாகை உணர்நிலையும் இருக்கும். நாளை சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்போடு இருக்கிறது. 28 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் 36 உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக முகில் கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக 23 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்து 27 உணரப்படும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் காலை வேளையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை கூடுதல் வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ் உடல்நிலை 28 இருக்கும். செவ்வாய்க்கிழமை 25 பாகை செல்சியஸ் உடல்நிலை 31 இருக்கப் போகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 28 பாகை செல்சியஸ் 34 உடல்நிலையாகவும் வியாழன் 29 பாகை செல்சியஸ் 37 உடல்நிலையாகவும் இருக்கும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 28 பாகை செல்சியஸ் 36 உடல்நிலையாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் அதிக கூடிய வெப்பத்தை நாம் சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இதுதான் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்ற எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை. வளமையான வல்லரசு நாடுகளின் கூட்டமைப்பை தாண்டி ஏனைய பாரம்பரியமற்ற நாடுகளோடும் நடுத்தர சக்தி நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் மாகாணியின் தொலைநோக்கு பார்வை ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் வடிவம் பெற தொடங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் லாமிட்டி இதுபற்றி கருத்து வெளியிடும் போது, குறிப்பிட்ட சில பிரச்சனைகளை கையாள்வதற்காக பல்வேறு வகையான புதிய உறவு முறைகளை கனடா கட்டமைத்திருப்பதாகவும், ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியேயும் இதே முறையில் செயல்படுவதை பிரதமர் மாகாணியின் தொலைநோக்கு பார்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வர்த்தக விதிகள், சீனா மற்றும் இந்தியாவால் வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்ப தரநிலைகள் மற்றும் பிரேசில் வழங்கிய இயற்கை சார்ந்த தீர்வுகள் அவற்றின் மூலம் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதை இதற்கு ஒரு உதாரணமாக கருத முடியும் என காணி தெரிவித்திருந்தார். சர்வதேச சட்டங்களை பாதுகாப்பதற்கும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இணைந்து செயல்படும் ஒத்த கருத்துடைய நாடுகளின் நடுத்தர சக்திகளுக்கான நிகழ்ச்சி நிலை மேற்பார்வையிடுவதுதான் தமது பணியின் முக்கிய பகுதி எனவும் லமிட்டி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு பெரிய பொருளாதாரங்களுக்கும் கட்டாயங்களுக்கும் மத்தியில் விதிகளின் அடிப்படையிலான வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு ஒரு உதாரணமாக பசிபிக் நாடுகளுக்கு இடையிலான விரிவான மற்றும் முற்போக்கான கூட்டு வர்த்தக அமைப்பை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைப்பதற்கான காணியின் முயற்சியினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிலிப்பீன்ஸ் நாட்டின் பிரதமர் கனடாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று இரு நாடுகளுக்கும் இடையில் முக்கியமான ஒப்பந்தங்கள் பல கைச்சாத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிசக்தி, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள், தொழிலாளர் வளம், சுற்றுச்சூழல், சுற்றுலாத்துறை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு கனடாவும் பிலிப்பைன்ஸும் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடிய பிரதமரின் அழைப்பை ஏற்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரதமர் கனடாவிற்கான தனது விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். ஃபெர்டினன்ட் மேக்ரோஸ் கனடிய பிரதமரை வான்கோரில் சந்தித்த போது இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வரும் நீண்டகாலமான உறவு முறையை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருந்ததாகவும், கனடாவிற்கு தேவையான தொழிலாளர் சக்தியின் ஒரு பெரும் பகுதியினை பிலிப்பைன்ஸ் வழங்கி வருவதாகவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். கனடாவுடன் தமக்குடன் நெருக்கமான உறவு கனடாவிற்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான நீண்டகால வர்த்தக மற்றும் தொடர்பாடல் முயற்சிகளுக்கு மிகப்பெரும் வலுவை சேர்த்திருப்பதாக பிலிப்பைன்ஸின் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். உலகளாவிய செல்வப்பட்டியலில் கனடா 13வது இடத்தை பிடித்துள்ளது. வட அமெரிக்கா உலகின் மிகவும் செல்வமிக்க பிராந்தியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாடுகளின் அடிப்படையில் கனடா 13வது இடத்தில் காணப்படுகிறது. வருடாந்தம் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய வங்கியான UBS வெளியிடும் புதிய செல்வ அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ட்ரோனோ பெரும்பாகத்தில் வீடுகளின் விற்பனை ஜூன் மாதத்தில் 9.4% அதிகரித்துள்ளதாக ட்ரோனோ வீடு விற்பனை கழகம் தெரிவித்துள்ளது. 6,770 வீடுகள் ஜூன் மாதம் விற்பனையாக இருப்பதாகவும், இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கும் அதே நிலையில் விலை அதிகரிப்பிற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ட்ரோண்டோ வீடு விற்பனை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மே மாதத்தை விட 1.4% வீடுகள் அதிகளவில் விற்பனையாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் விற்பனையான வீடுகளின் சராசரி பரிமதியில் 3.9% வீழ்ச்சி உணரப்பட்டிருக்கிறது.
$1,058,658 சராசரி விற்பனை விலை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்தில் 17,282 வீடுகள் விற்பனைக்கு விடப்பட்ட நிலையில் 12.9% இந்த எண்ணிக்கை வீழ்ச்சி உணரப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் மாதங்களில் வீடுகளின் விற்பனை அதிகரிப்பதோடு விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு

0: உங்களுடன்
1: 102.7 ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4 1 6 5 0 8 9 5 52 4 1 6 5 0 8 9 5 52 லஞ்ச் புஃபேயில் 20 வகைகள் 16.99 தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 4162880994 kairalitaste.com.
5: செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் $148 முதல், பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் $98 முதல், நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸ் ஆக. சோஃபா, லவ் சீட், ரீக்ளைனர் $14.98, மேட்சிங் ரீக்ளைனர் சேர் $98 ஓன்லி. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, Scarborough.
6: Happy என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க.

0: எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 7:25. இலங்கை செய்திகள். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கருணாகுட கைது செய்யப்பட்டார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சேவை இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டு பிரித்தானிய கடற்படை அகாடமியில் பயிற்சிக்கு அனுப்பியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக ஆணைக்குழுவிற்கு சென்ற வசந்த கருணாகுட அங்கு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்ட பின்னர் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார். பின்பு நீதிமன்றத்தில் முன்னிலை படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் விடுதலை செய்வதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகனான யோஷித ராஜபக்சே சமர்ப்பித்த மறுசீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழக முதலமைச்சர் விஜயை இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது எழுத்து மூலமான கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்று தமிழக முதல்வர் விஜயிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல் மனிதுரிமை பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசத்தின் இறைமை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், ஈழத்தமிழர் இன அழிப்பிற்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம், இந்திய மற்றும் ஈழத்தமிழ் கடத்தொழிலாளர்கள் சந்தித்து வரும் நெருக்கடிகளுக்கு நிலையான தீர்வை காணும் முயற்சிகள், இந்தியாவின் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராஜா, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணிகள் கனகரட்னம் சுகாஷ் மற்றும் நடராஜர் காண்டிபன் ஆகியோரும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண ஆளுநரால் வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவி வரிதாக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால தடை கூறிய மனு வவுனியா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையானார். முன்னாள் வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டிபனும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். மனுவை பரிசீலனை செய்த வவுனியா மேல்நீதிமன்றம் வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவி நீக்கி வடமாகாண ஆளுநர் எடுத்த தீர்மானத்திற்கு July 15 வரை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. உயிர்த்து ஞாறு பயங்கரவாத தாக்குதல் வழக்குகளின் ஆரம்பத்தில் தம்மை விடுவிக்குமாறு முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் நிலந்த ஜவர்தன் ஆகியோர் விடுத்த கோரிக்கைகளை சிவில் மேன்முறையீட்டு மேல்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என அது அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான வானூர்தி மற்றும் துறைமுகத்துறை ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. துறைமுகங்கள், சிவில் வானூர்தி சேவைகள் மற்றும் வானூர்தி நிலையங்கள் அபிவிருத்தி அமைச்சர் அனுரக் கர்ணாத்திலக்க மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்புச் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி தலைமையிலான தூதுக்குழுவினருக்கிடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பொன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி சேவைகள் அமைச்சர் நடைபெற்றது. இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் நிலவும் நீண்டகால நட்பு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வெளிப்படுத்துவது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வானூர்தி சேவைத்துறையின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல், இருநாடு இடையிலான வான்வழி தொடர்புகளை அதிகரித்தல், வானூர்தி பயணங்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல் மற்றும் இந்த துறையின் எதிர்கால அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் துறைமுகம் மற்றும் கடல்சார் துறைகளின் அறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல், செயற்பாடு திறனை மேம்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. கோவிட் தொற்று பரவலுக்கு பின்னர் இலங்கை வலுவாக மீண்டெழுந்து முன்னெடுத்து வரும் அபிவிருத்தி பயணத்தை பாகிஸ்தான் தூதுக்குழுவினர் இதன்போது பாராட்டினார்கள். இலங்கை பிராந்திய ரீதியில் மேலும் பலப்படுத்துவதற்காக துறைமுகம் மற்றும் சிவில் வானூர்தி சேவை திட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி முயற்சிகள் குறித்தும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Thodikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivugal Aabaranangal Parasu Porutkal Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:42. அனைத்துலக செய்திகள். யுக்ரைன் தலைநகர் கிவ் மீது வியாழக்கிழமை அதிகாலை ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. இந்த வருடத்தில் தலைநகர் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதலாக இது கருதப்படுகிறது. இந்த தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதோடு 130 கட்டிடங்கள் வரை சேதமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வியாழன் இரவு முழுவதும் தலைநகர் கீவ் நகரின் மையப்பகுதியை தொடர் வெடிப்புகள் உலுக்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் குண்டு தடுப்பு அறைகளுக்கும் நிலத்தடி மெட்ரோ நிலையங்களுக்கும் விரைந்து சென்றனர். வானம் முழுவதும் அடர்த்தியான புகை மண்டலங்கள் சூழ்ந்திருந்தன. இடிபாடுகளுக்குள் இருந்து மேலும் 3 உடலங்கள் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்ததாக யுக்ரைனின் அவசர சேவை பிரிவு அறிவித்தது. தலைநகரின் ராணுவ நிர்வாக தலைவர் ஜாய்மூர் டெக்னோகோ இதில் 90 பேர் காயமடைந்ததாக அறிவித்தார். இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் குடியிருப்பாளர்களை தேடி மீட்பு பணிக்குழுவினர் இரவு முழுவதும் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரின் கிழக்கு புறநகர் பகுதியில் டினிப்ரோ ஆற்றின் இடதுகரையில் உள்ள ஒரு இடத்தில் மீட்பு குழுவினரை 5 உடலங்கள் மீட்டதாகவும் அதேவழியில் 8 குடியிருப்பாளர்களை பற்றிய தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து இடிபாடுகளும் அகற்றப்படும் வரை மீட்புக் குழுவினர் இடைவிடாது பணியாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது வருடமாக தொடரும் இந்த போரில் கூட தலைநகர் முழுவதும் ஏற்பட்ட அழிவின் அளவும் பரவலும் இதற்கு முன் அரிதாகவே காணப்பட்டது. மே மாதத்தில் கீவ் நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் கொலை செய்யப்பட்ட ஈரானிய உச்சத்தலைவர் அலி கமெனியின் உடலும் அவருடைய இறுதிச் சடங்கிற்கு முன்பாக தெஹ்ரானில் உள்ள கிராண்ட் மொசலாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. பிப்ரவரி 28 ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் தொடக்க கட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட கமெனிக்காக சனிக்கிழமை நடைபெறவுள்ள அதிகாரப்பூர்வ இறுதி நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்களும் வெளிநாட்டு பிரமுகர்கள் அடங்கிய குழுவினரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஈரானின் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டிருந்த கமெனியின் புது உடல் தாங்கிய பேழை இஸ்லாமிய குடியரசின் மிக முக்கியமான சடங்கு நடைபெறும் இடங்களுள் ஒன்றான கிராண்ட் மொசல்லாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ரேசோ ஷா பஹ்லவியின் முடியாற்றின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த இஸ்லாமிய புரட்சிக்கு தலைமை தாங்கி நாட்டின் முதல் உச்சபட்ச தலைவராக திகழ்ந்த அயத்துல்லா ருஹுல்லா குமேனிக்கு பின் 1989 முதல் அயத்துல்லா அலி கமெனி ஈரானை வழிநடத்தினார். அந்த புரட்சியின் பின்னணியில் இருந்து கொள்கை ரீதியிலான சக்தியாக குமேனி திகழ்ந்த அதேவேளை கமெனி அந்த நாட்டின் ராணுவ மற்றும் துணை ராணுவ கட்டமைப்புகளையும் வடிவமைத்தார். அவருடைய மறைவிற்கு பின்னே இறுதிச் சடங்கு அவருடைய வாரிசும் மகனுமான முஷ்தபா கமெனியின் தலைமையின் கீழ் நடைபெறும் முதல் முக்கிய அரசு நிகழ்வாக அமையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. 4 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து முஷ்தபா கமெனி பொதுவெளியில் தோன்றாமல் இருந்து வருகிறார். மற்றும் ஈராக் முழுவதிலும் 7 இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 3 தெஹ்ரானில் ஆரம்பிக்கும் நிகழ்வுகளில் உலகத் தலைவர்கள், உயர்மட்ட அதிகாரிகள், மதப்பெரியவர்கள் மற்றும் அறிஞர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். இறுதிச் சடங்குகள் மற்றும் அடக்கம் செய்யும் நிகழ்வுகளின் அடுத்த கட்டங்கள் நடைபெறவுள்ள தெஹ்ரான் மற்றும் புனித நகரமான குவாம், மஹ்ஷாத் ஆகிய இடங்களில் நிகழ்வுகளின் போது பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தெஹ்ரானில் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை மூடுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக நகரின் மையப்பகுதியில் பெரும்பகுதிக்கு தனியார் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தெஹ்ரான் வான்வழி இன்று முதல் பகுதி அளவிலும் திங்கட்கிழமை முழுமையாகவும் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அலி கமெனியின் மகனும் தற்போதைய உச்சத்தலைவரான முஜ்தபா கமெனி இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது சந்தேகத்திற்கிடமாகி இருப்பதாக பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருடைய உடல்நிலை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த நிகழ்வை புறக்கணிக்கலாம் என ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 4 இடம்பெற்ற இரட்டி நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்கள் வழிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். ஹெனான்கில் என்ற பாதுகாப்பு ஊழியர் இவ்வாறு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் போது அவர் மாடி வாகன நிறுத்துமிடத்தின் அடித்தளத்தில் இருந்த சிறிய கொங்கிரீட் சாவடிக்குள் இருந்ததாகவும் மீட்புக் குழுவினர் அவரை அடையாளம் கண்டு 100 மணித்தியாலங்களுக்கு மேலான கடுமையான போராட்டத்திற்கு பின்பு உயிருடன் மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலி நாட்டின் தீயணைப்பு வீரர் ஒருவர் தனது வாழ்நாளில் எதிர்கொண்ட மிகச் சிக்கலான மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் கடினமான மீட்பு பணி என இதனை விவரித்துள்ளார். வெனிசுலா, சிலி, கோஸ்டரிக்கா, எல் சல்வடோர், மெக்சிகோ, போர்ச்சுகல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினரின் கூட்டு நடவடிக்கை இந்த மீட்பை சாத்தியமாக்கியுள்ளது. இடிபாடுகளுக்குள் கேமராக்களை அனுப்பி அவருக்கு முகமூடி, கண்ணாடி, தண்ணீர் மற்றும் குளுக்கோஸ் போன்றவற்றை வழங்கி தொடர்ந்தும் அவரோடு உரையாடி உத்வேகம் அளித்து அவரை உயிருடன் மீட்டுள்ளார்கள். இவ்வளவு பெரிய இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த போதிலும் அவருக்கு ஒரு நகம் கூட சேதமடையாமல் மிக ஆரோக்கியமாக மீட்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் 22 முதல் நிலவி பெறும் கடுமையான வெப்ப அலை காரணமாக 2025 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. இதேவழி தற்போதைய சூழ்நிலையில் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் அடுத்த சுற்றை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். பரபரப்பான போட்டிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இனி ரவுண்ட் ஆஃப் 16 நிலைக்கு செல்லப்போகிறது இன்னும் 2 நாட்களில். தற்போது நடைபெற்று முடிந்த ஆட்டங்களின் அடிப்படையில் அடுத்த நாக் அவுட் சுற்றுக்கு தயாராக இருக்கக்கூடிய அணிகளோடு இன்று நடைபெறுகின்ற முக்கியமான போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகளும் சேர்த்து இந்த நாக் அவுட் போட்டிகள் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது ரவுண்ட் ஆஃப் 32 இறுதிக்கட்டத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்று இறுதி போட்டிகள் இந்த ரவுண்ட் ஆஃப் 16 இறுதி போட்டிகள் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டிகளில் இன்றைய ஆட்டத்தின் போது ஆஸ்திரேலியா மற்றும் எகிப்த் ஆகிய அணிகளும், அர்ஜென்டினா கேபோ வெர்டி மற்றும் கொலம்பியா கானா ஆகிய அணிகளும் மோத இருக்கின்றன. 3 போட்டிகள் இன்று நடைபெற இருக்கின்றன. நேற்று நடைபெற்ற 3 போட்டிகளில் ஒரு போட்டியில் போர்ச்சுகல் அணி குரோஷியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டிருக்கிறது. அதேபோல சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற அடிப்படையிலேயும் அல்ஜீரியாவை தோற்கடித்திருக்கிறது. ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் 3-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்ற அணிகளின் அடிப்படையிலே ரவுண்ட் ஆஃப் 16 முதல் போட்டி நாளை கனடா மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையில் நடைபெற இருக்கிறது. அதேபோன்று நாளை மாலை பரகுவே பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டி நடைபெற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பிரேசில் மற்றும் நோவே அணிகள் கலந்து கொள்கின்ற போட்டியும், ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மெக்சிகோ மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற இருக்கிறது. அதேவேளை போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் அணிகள் கலந்து கொள்கின்ற போட்டி எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை ஐக்கிய அமெரிக்கா மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது. இன்று நடைபெறுகின்ற போட்டியின் வெற்றியாளர்கள் மூலமாக செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகள் தீர்மானிக்கப்பட இருக்கின்றன. அதேவேளை சுவிட்சர்லாந்து அணி ரவுண்ட் ஆஃப் 16 தெரிவாகி இருக்கிறது. அதனோடு போட்டியிட போகின்ற அணியும் இன்றைய நாளில் தான் தீர்மானிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே. ரவுண்ட் ஆஃப் 16 மிக பரபரப்பான போட்டிகளாக அமையும். அதைத் தொடர்ந்து காலிறுதி போட்டிகளுக்கும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் செல்ல இருக்கிறது. கனடா முதல் தடவையாக இந்த நாக் அவுட் சுற்றுகளில் முன்னேறி அடுத்த நிலைக்கு சென்றிருக்கிறது. மிக முக்கியமானது. அதேபோன்று சுவிட்சர்லாந்தும் இவ்வாறான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது நேற்றைய தினம். அதன் மூலமாக 2 முக்கியமான அணிகள் அல்லது கவனிப்பு பெறாமல் இருந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றன. அதேவேளை ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து போன்ற மிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறாமல் வெளியேற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய போட்டியின் முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன, இந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு இன்றைய போட்டியின் முடிவில் இருந்து செல்லப்போகின்றன என்பதை. ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 102.7

காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனத்தியாலத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு சிந்தனை. உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. எனவே உங்களை எவருடனும் ஒப்பிடாதீர்கள். ஒப்பீடு உங்கள் தன்னம்பிக்கையை பாதித்துவிடும். வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுக்கு வித்தியாசமான நல்ல பலன்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தரும். எனவே தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதற்கு முயற்சியுங்கள். தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருப்பதற்கு முயற்சியுங்கள். நேற்றைய உங்களை விட நாளைய நீங்கள் அதிகம் அதிகம் வளர்ச்சி அடைந்து ஒருவராக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வதற்கு தயாராக இருங்கள். மாற்றங்களை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தவர்கள் ஏராளம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பாதைகள் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நேரங்கள் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் தனியான ஆசீர்வாதங்களும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையே எங்களை தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
1: வெயிலோடு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளாகத்தான் இன்றைய நாளும், வெயிலோடு விளையாடுகின்ற நாளாகத்தான் இன்றைய நாடும் கூட இருக்கிறது. வெளியில் 24 பாகை செல்சியஸ், 32 உணர்ந்தாக இருக்கிறது. அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கடுமையான வெப்ப அலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு ஒரேஞ்ச் வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கின்ற நாளில் நாம் இணைந்திருக்கிறோம். கூடுதலாக இன்று 31 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும், 40 பாகை செல்சியஸாக உடல்நிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லேசான மழைக்கான வாய்ப்புகள் மாலை வேளையில் அதிகமாக தென்படுகின்றன. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தாலும் கூட கடுமையான வெப்பம் அதுவரையில் நீடிக்கும் நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை ஓரளவிற்கு வெப்பம் தணிந்திருக்கும். 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு இருக்கப்போகிறது. 28 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது. 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 27 உடனடியாக இருக்கும். திங்களும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது, ஆனால் ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் 28 உடல்நிலையும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை 25 பாகை செல்சியஸ், 31 உடல்நிலையாக இருக்கப்போகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 28 பாகை செல்சியஸ், 34 உடல்நிலையாகவும், வியாழன் 29 பாகை செல்சியஸ், 37 உடல்நிலையாகவும் இருக்கும். வெள்ளி 28 பாகை செல்சியஸ், 36 உடல்நிலை கொண்டதாகவும், எதிர்வரும் சனிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 32 உடல்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். வளமையான வல்லரசு நாடுகளின் கூட்டமைப்பை தாண்டி ஏனைய பாரம்பரியமற்ற நாடுகளோடு நடுத்தர நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் மா காணியின் தொலைநோக்கு பார்வையினை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான கெனின் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். ஐநாவிற்கான கனடாவின் உயர்ஸ்தானிகர் டேவிட் லாமிட்டி இதுபற்றி கருத்து வெளியிடும் போது, குறிப்பிட்ட சில பிரச்சனைகளை கையாள்வதற்காக பல்வேறு வகையான புதிய உறவு முறைகளையும் உத்திகளையும் கனடா வடிவமைத்து வருவதாகவும், ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியிலும் இதே முறையில் செயல்படுவதை பிரதமர் மா காணியின் தொலைநோக்கு பார்வை எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வர்த்தக விதிகள், சீனா மற்றும் இந்தியாவால் வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்ப தரநிலைகள் மற்றும் பிரேசில் வழங்கிய இயற்கை சார்ந்த தீர்வுகளின் மூலம் பருவநிலை மாற்றத்தை கனடா எதிர்கொண்ட விதம் குறித்து மா காணியின் முனைப்புகள் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச சட்டங்களை பாதுகாப்பதற்கும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இணைந்து செயல்படும் ஒத்தகரத்துடைய நாடுகளின் நடுத்தர சக்திகளுக்கான நிகழ்ச்சி நிரலை மேற்பார்வையிடுவதே தற்போது தமது முக்கியமான பணி என லமிஜி தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய 2 பெரிய பொருளாதார நாடுகளுக்கு மத்தியில் விதிகளின் அடிப்படையிலான வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு உதாரணமாக பசிபிக் நாடுகளுக்கிடையிலான விரிவான மற்றும் முற்போக்கான கூட்டு வர்த்தக அமைப்பை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைப்பதற்கான மா காணியின் முயற்சியையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணா கூட கைது செய்யப்பட்டார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்சவை இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டு பிரித்தான் ஆணைய கடற்படை அகாடமியில் பயிற்சி ஒன்றுக்கு அனுப்பியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக ஆணைக்குழுவிற்கு வசந்த கருணாகுடி என்று அழைக்கப்பட்டார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும், நீதிமன்றம் அவரில் பிணையில் செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கில் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கூறி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச சமர்ப்பித்த மறுசீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. யுக்ரைன் தலைநகரான கீவ் மீது நேற்று அதிகாலையில் ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பெரும் தாக்குதல் ஒன்றை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் தலைநகர் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதலாகவும், இதில் 30 பேர் வரை உயிரிழந்ததாகவும், பலர் காயமடைந்திருப்பதாகவும், 100க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் யுக்ரைனிய தரவுகள் தெரிவிக்கின்றன. வியாழன் இரவு முழுவதும் தலைநகர் கிவ் நகரின் மையப்பகுதியை தொடர் குண்டு வெடிப்புகள் ஆக்கிரமித்திருந்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் குண்டு தடுப்பு அறைகளுக்குள்ளும் நிலத்தடி மெட்ரோ நிலையங்களுக்குள்ளும் சென்று தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வானம் முழுவதிலும் அடர்த்தியான புகை மண்டலங்கள் சூழ்ந்திருந்தன. இடிபாடுகளுக்குள் இருந்து மேலும் 3 உடலங்கள் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது என யுக்ரைனின் அவசர சேவை பிரிவு தெரிவித்தது. தலைநகரின் ராணுவ நிர்வாகத் தலைவர் டைமூர் டகாங்கும் 91 பேர் இந்த தாக்குதல்களில் காயமடைந்ததாக தெரிவித்தார். இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் குடியிருப்பாளர்களை தேடி மீட்புக் குழுவினர் இரவு முழுவதும்
2: பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அவர் எச்சரித்தார். தலைநகர் கிழக்கு புறநகர் பகுதியில் டெனிப்ரோ ஆற்றின் இடதுகரையில் உள்ள ஒரு இடத்தில் மீட்புக் குழுவினர் 5 உடலங்களை மீட்டதோடு 8 குடியிருப்பாளர்களை பற்றிய தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து

0: அமெரிக்கா ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போரின் தொடக்க கட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட கமேனிக்காக நாளை நடைபெறுகின்ற அதிகாரப்பூர்வ நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்களும் வெளிநாட்டு பிரமுகர்கள் அடங்கிய குழுவினரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஈரானின் மூவண்ண கொடி போர்த்தப்பட்டிருந்த கமேனியின் பூதுவுடல் தாங்கிய பேடை இஸ்லாமிய குடியரசின் மிக முக்கியத்துவமான சடங்கு நடைபெறும் இடங்களுள் ஒன்றாக கருதப்படும் கிராண்ட் மசலாவிற்குள் துயருற்ற மக்கள் சுமந்து செல்வதை புகைப்படங்கள் காட்டின. ரேசோ ஷா பஹ்லவியின் முடியாட்சியின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த இஸ்லாமிய புரட்சிக்கு தலைமை தாங்கிய நாட்டின் முதலாவது உச்சபட்ச தலைவராக திகழ்ந்த ஆயத்துல்லா ருஹுல்லா கமேனிக்கு பின் 1989 முதல் ஆயத்துல்லா அலி கமேனி ஈரானை வழிநடத்தினார். அந்த புரட்சியின் பின்னணியில் இருந்த கொள்கை ரீதியான சக்தியாக கொமேனி திகழ்ந்த அதேவேளை கமேனி அந்த நாட்டின் ராணுவ மற்றும் துணை ராணுவ கட்டமைப்புகளை வடிவமைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32 இன்றுடன் நிறைவிற்கு வருகிறது. நாளை ரவுண்ட் 16 போட்டிகள் நடைபெறவுள்ளன. நேற்று நடைபெற்ற ரவுண்ட் 32 மூன்று போட்டிகளில் முதல் போட்டியில் போர்ச்சுகல் அணி குரோஷியாவை 2-1 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தியது. முதல் தடவையாக நாக் அவுட் போட்டியொன்றில் பெனால்டி மூலம் ரொனால்டோ கோல் ஒன்றை பெற்றுக் கொடுத்து போர்ச்சுகலின் வெற்றிக்கு உதவினார். நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல்கள் கணக்கில் அல்ஜீரியாவை தோற்கடித்தது. மற்றொரு போட்டி ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற விளையில் ஸ்பெயின் 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று நடைபெறுகின்ற மூன்று போட்டிகளில் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் எகிப்த் அணிகள் மோதுகின்றன. இரண்டாவது போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் கேபோ வெரடே அணிகளும் மூன்றாவது போட்டியில் கொலம்பியா மற்றும் கானா அணிகளும் மோதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியின் முதல் போட்டியாக கனடா மொரோக்கோ அணிகள் கலந்து கொள்ளும் போட்டி நடைபெறுகிறது. அதேவேளை பரகுவே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை மாலை நடைபெறும். ரவுண்ட் ஆஃப் 16 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் பிரேசில் அணி நோவியை எதிர்கொள்கிறது. அதே நாளில் மெக்சிகோ மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டி நடைபெறுகிறது. மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் அணிகள் திங்கட்கிழமை மோதவுள்ளன. அதேவேளை திங்கட்கிழமை நடைபெறும் மற்றொரு போட்டியில் அமெரிக்கா மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள ஆட்டங்கள் தொடர்பான முடிவுகள் இன்று நடைபெறும் போட்டியின் வெற்றிகளில் இருந்து தீர்மானிக்கப்பட இருக்கின்ற அதேவேளை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ரவுண்ட் 16 இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியை எதிர்கொள்ளும் அணியும் இன்றைய போட்டியின் முடிவில் இருந்து தெரிவு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:15.

மனசு அச்சந்தானம் என்பது ஹைதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு.

0: வசந்தம் புதுசு. 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
0: செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் $148 முதல், பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் $98 முதல், நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸ் ஆக சோஃபா, லவ் சீட், ரிக்ளைனர் $14.98, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98 ஒன்லி. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, ஸ்காப்ரோ.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
7: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes, மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0668-68, 647-0-6868-64-77-0-6868-6868.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற, ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு எல்லோர் மத்தியிலும் காணப்படுகிறது. அல்லது வாழ்க்கையின் அடுத்து என்ன என்கின்ற கேள்வியோடு நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணமாக இருப்பது எங்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவடைந்து விட்டது. இன்றைய காலத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய மனச்சோர்வு என்கின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாததாக மாறிப்போய்விட்டது. இளவயதில் இருந்து முதியவர்கள் வரையில் இந்த மனச்சோர்வினால் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தற்போது இருக்கக்கூடிய நவீன உலகம் கொண்டிருக்கின்ற மிக வசதி படைத்த தொலை தொடர்பு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் எங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிற்காக தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரிந்துவிடும். அதிலும் குறிப்பாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய விடயங்கள் மிக அதிகமாக எங்களை வந்து சேரக்கூடியதாக இந்த அல்கோரிதம்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் எதிர்மறைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்படுகிறதோ, அவையெல்லாம் எங்கள் கண்களுக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது. நல்ல விடயங்களை காண்பிக்காமல் எதிர்மறைகளின் தாக்கத்தை எங்களுக்குள் அதிகமாக விதைப்பதால் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்பது எங்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிப்போய் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு டிப்ரெஷன் எங்களுக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது. இப்படியான ஒரு சூழலில் எப்படி எங்களுடைய தன்னம்பிக்கையினை கட்டி எழுப்பலாம் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. நம்பிக்கை என்ற ஒரு விடயம் மிக முக்கியமானது. அதிலும் தன்னம்பிக்கை என்பது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்த நிலைகளை சென்றடைய முடியும். ஆனால் எங்களுடைய இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஆட்டம் காண செய்கின்ற வகையில் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டியை தாண்டி எங்களுக்குள் இருக்கின்ற பயங்களை போக்கி எங்களுக்குள் இருக்கின்ற மனச்சோர்வை கடந்து நாங்கள் பயணப்படுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற போது பாரிஸைச் சேர்ந்த ஒரு தத்துவ பேராசிரியர் சார்ல்ஸ் பெப்பின் அவர்கள் எழுதிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்கின்ற புத்தகம் எங்களுக்கு கை கொடுக்கும் என்று நாங்கள் நம்பலாம். வில்லியம் காலின்ஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகின்ற போது மனித வாழ்க்கையானது நிச்சயமற்ற தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த நிச்சயமற்ற தன்மையினை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் ரிஸ்க் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கை முழுவதுமே ரிஸ்க் நிறைந்திருக்கும். நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து வெளியில் செல்கின்ற வரையில் எல்லா இடத்திலும் எங்களை சுற்றி ஒரு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த ரிஸ்க் எப்படியானது, இந்த நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஆபத்து சார்ந்த முடிவுகள் எப்படியாக இருக்கிறது, அந்த ரிஸ்கை நாம் சரியாக எடுக்கிறோமா, அதை எடுக்கின்ற அளவிற்கு நாம் சரியாக மகிழ்ச்சியோடு வாழ்கிறோமா, இந்த கேள்வி இருக்கிறது. ரிஸ்க் எடுக்க பயந்து ஒதுங்கி நின்றால் என்னவாகும் என்கின்ற மற்றொரு கேள்வி இருக்கிறது. ரிஸ்க் என்பது குறைய குறைய நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது அதன் காரணமாக வரக்கூடிய அவுட்கம்ஸ், அதன் வெளிப்பாடுகள் சிறப்பானதாக இருக்காது. எப்போதும் ரிஸ்க் எடுக்கின்றவர்களால் தான் நல்ல வெளிப்பாடுகளை கண்டடையக்கூடியதாக இருக்கிறது. கடைசியில் எல்லா விடயங்களிலும் ரிஸ்க் எடுக்க பயந்து சரியான முடிவை எடுக்க முடியாமல் குழம்பி நிற்கின்ற போது எங்களால் எந்த விதமான மாற்றங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க முடியாமல் போய்விடும். ஒரு வேலையில் இருக்கிறோம், அந்த வேலை எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, அதை தாண்டி வேறு ஒரு நிலைக்கு செல்ல வேண்டுமானால் அதை விட்டு வெளியில் வர வேண்டும், அந்த ரிஸ்கை எடுக்க வேண்டும். அதை எப்போது எடுப்பது, கல்குலேட்டிவாக நாங்கள் எடுக்க வேண்டும். ஒரு முதலீடு செய்திருக்கிறோம், அந்த முதலீடு வளர்ச்சி அறியவில்லை என்றால் அதிலிருந்து வேறு ஒரு முதலீட்டை நோக்கி நாங்கள் எங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டுமாக இருந்தால் அப்படி அந்த முடிவு எடுப்பது என்பது ஒரு ரிஸ்க். சில வேளைகளில் ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கும், மற்றொரு இடத்தில் அந்த பாதுகாப்பு குறைவாக இருக்கும். அது வேலையாக இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி. சில வேளைகளில் உயர்கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு வருடம் முடிந்த பின்னர் யோசிப்பார், எனக்கு இந்த துறை பொருத்தமானதாக இல்லை, நான் வேறு ஒரு துறைக்கு செல்ல வேண்டும். அது ஒரு ரிஸ்க். ஆனால் அப்படியான ஒரு ரிஸ்கை அவர் எடுத்தால் மட்டும்தான் அவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்திலே அவரால் ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த ரிஸ்க் எடுப்பது என்பது மிக குழப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் அதை எடுக்காமல் நாங்கள் பயந்து நின்றால், அந்த ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து கொண்டால் எங்களால் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே இந்த ரிஸ்க் எடுப்பது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது ஒரு பணியிடமாற்றமாக இருக்கலாம், எங்களுடைய இடமாற்றமாக இருக்கலாம், நாங்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இன்னொரு இடத்திற்கு செல்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் முனைவை ஆரம்பிப்பதாக இருக்கலாம். இப்படி பல விடயங்களில் நாங்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த முடிவுகளுக்கு நாங்கள் எப்படியாக எங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமானதாக இருக்கும்.
ஆகவே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்பது எப்படியாக நாங்கள் இந்த முடிவுகளை எடுக்கிறோம் என்ற அளவிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆக எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த துணிச்சல் என்பதுதான் தன்னம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. இந்த தன்னம்பிக்கையை பெறுவது எப்படி, அதனை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்ற கேள்விகள் வருகின்ற போது அது குறித்து சில விடயங்களை இந்த புத்தகம் பேசுகிறது. செல்ஃப் கன்ஃபைட் என்று சொல்லக்கூடிய 10 வாழ்க்கைக்கான நடைமுறைகளை பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய பயத்தை கடந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை சார்ல்ஸ் பெப்பின் அவர்கள் இந்த புத்தகத்தில் பேசுகிறார். ஒரு சிறிய குழந்தைக்கு நாங்கள் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிளோட கற்றுக் கொடுக்க முனைகின்ற போது அந்த குழந்தை பயந்து அந்த சைக்கிளை ஓடாமல் தவிர்த்துவிடும். பின்பு அதற்காக நாங்கள் அதன் பின் சக்கரத்தில் பொருத்தப்படக்கூடிய பாதுகாப்பு சக்கரங்களை பொருத்தி அதை ஓட பழக்குகிறோம். அதன் பின்பு அந்த குழந்தையின் தந்தை குழந்தையை அந்த துவிச்சக்கர வண்டி ஓட்டுவதற்காக ஒரு தெருவிற்கு கூட்டி செல்கிறார். ஆரம்பத்தில் பயந்த குழந்தை கூடுதல் சக்கரங்கள் தரக்கூடிய அதீத பாதுகாப்பால் கொஞ்சம் தூரம் அந்த துவிச்சக்கர வண்டியை ஓட்டிச் செல்கிறது. அப்பா இப்போது உற்சாகப்படுத்துகிறார், நீங்கள் தொடர்ந்து முயற்சியுங்கள் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக அந்த குழந்தை ஓடத் தொடங்குகிறது. கொஞ்ச நாட்களில் அந்த ஓட்ட வேகம் அதிகரிக்கிறது, நீண்ட தூரத்திற்கு அது பயணப்படுகிறது. ஆரம்பத்தில் அந்த துவிச்சக்கர வண்டியோட பயந்த குழந்தை இப்போது வேகமாகவும் நீண்ட தூரமும் ஓட வைத்திருப்பது என்பது அந்த குழந்தையின் நம்பிக்கையா அல்லது அதன் பாதுகாப்பு சக்கரங்களா அல்லது வேகமாக ஓட்டுவதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தமா அல்லது தந்தையின் ஊக்குவிப்பா, இந்த கேள்விகள் வருகிறது. ஒரு குழந்தை ஒரு சைக்கிளில் ஓடுகின்ற போது ஆரம்பத்தில் பயப்படுகிறது, ஆனால் பின்பு அது வேகமாக நீண்ட தூரம் ஓடுகிறது. அதற்கு காரணம் அதற்கு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் சிஸ்டம் அல்லது அந்த சப்போர்ட் வீல்ஸ் அல்லது அவருடைய தந்தை தொடர்ச்சியாக தரக்கூடிய அந்த ஊக்குவிப்பு அல்லது இப்படி வேகமாக நீண்ட தூரம் ஓடுகின்ற போது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமான ஃபீல், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். அதாவது எங்களுக்கு ஒரு ஆதரவு தேவை, எங்களுக்கு ஒரு ஊக்கி தேவை, எங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உணர்ச்சி தேவையாக இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறுகின்ற போது அல்லது புதிய விடயங்களை கற்றுக்கொள்கின்ற போது கிடைக்கக்கூடிய அந்த த்ரில் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திற்குமே இந்த தன்னம்பிக்கை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பழைய காலத்தில் தன்னம்பிக்கை என்பது பெரிய அளவில் அவசியமில்லாமல் ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு என்பது கிட்டத்தட்ட வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. அதாவது ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அம்மா இதை செய்வார், அப்பா இதை செய்வார், தாத்தா இதை செய்வார், பாட்டி பாட்டாமார் அவர்களுக்கென்ற ஒரு பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டது. வேலைத்தளங்களிலும் அவ்வாறே தான் வரையறுக்கப்பட்ட வேலை இருந்தது. இந்த குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்டவர் செய்து விடுவார், அப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி அல்ல. வாழ்க்கை என்பதே போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. எங்களுடைய முயற்சி எங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய முன்னேற்றத்திற்கு நாங்களே பொறுப்பானவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய மதிப்பை நாங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கையின் அடுத்த நிலைகளை அடைய முடியும். ஆகவே அந்த உயர்த்தி கொள்ளுதலுக்காக எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் நிறைய போராட வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எங்களை உயர்த்தி கொள்வதற்கு நாங்கள் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர்வதற்கு இந்த தன்னம்பிக்கை என்பது அதிகமாக தேவையாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வாழ்ந்த மனிதர்கள் விவசாயம் செய்தார்கள், வேட்டையாடினார்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவை வைத்துக் கொண்டு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்று அப்படியல்ல. எதற்காகவோ எல்லாம் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது, எதற்காகவோ எல்லாம் யார் யாரையோ எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகின்ற போது கூட எப்போது என்னுடைய வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கும். கீழே இருக்கின்றவர் என்னை தள்ளிவிட்டு மேலே வர யோசிப்பார், மேலே இருக்கின்றவர் நான் அங்கே தனக்கு மேலே சென்று விடுவேனோ என்ற அச்சத்தில் என்னை இன்னும் வீழ்த்தி விடுவதற்கு யோசிப்பார். இப்படியான ஒரு போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. அல்லது என்னோடு சேர்ந்து இன்னும் பலரும் ஒரு இலக்குக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே யார் அந்த இலக்கை கைப்பற்றுவது என்கின்ற போட்டி, இப்படி பல விடயங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எதற்காக இதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற தேவைகளை தாண்டி எங்களுடைய இருப்புக்காக நாங்கள் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. எங்களுடைய முன்னேற்றத்திற்காக பலரோடும் போராடி நாங்கள் வெற்றி பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த வெற்றியை நோக்கி நாம் நகர்வதற்கு, அந்த வெற்றியை அடைவதற்கு எங்களுக்கு தன்னம்பிக்கை என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தன்னம்பிக்கை என்பது மற்றவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் பலருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும். மத்திய உயிரினங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் நடக்க தொடங்கி விடுகிறதா? சீராக ஒரு குழந்தை நடப்பதற்கு எத்தனை மாதங்கள் ஆகின்றன? ஆனால் சில விலங்குகளின்
குட்டிகள் பிறந்த உடனேயே சில நிமிடங்களில் நடக்க ஆரம்பித்து விடுகின்றன. அதற்கு நான்கு கால்கள் இருப்பது ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர்கள் தாங்களாக தங்களுக்குள் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நான் நடக்க முடியும் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ற ஒன்று தேவையாக இருக்கிறது. ஆக இயற்கையாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய சுற்றி இருக்கின்றவர்கள், இயற்கை, இப்படி பல விடயங்களோடு வாழ்வதற்கு தகுதி படைத்தவர்களாக நாம் படிக்கப்படாவிட்டாலும் கூட அதை கற்றுக்கொண்டு முழுமை பெறுவதற்காக நாங்கள் இந்த தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். அப்படியாக இந்த தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன விடயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், எப்படியான விடயங்களில் ஈடுபடுவதன் மூலம் இந்த தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம், இது பற்றிய பல விடயங்களை இந்த புத்தகம் பேசுகிறது. தன்னம்பிக்கை என்பது ஒரு சிறந்த அனுபவம். தேவையான திறமைகள், நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, இந்த மூன்றையும் சேர்த்து அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறந்த அனுபவம், குறிப்பிட்ட தேவையான திறமைகள், நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, இந்த மூன்றையும் சேர்த்த ஒரு கலவையாக எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை விதைப்பதுதான் இந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வழி என்று சொல்கிறார்கள். தன்னம்பிக்கை என்பது நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, எடுக்கின்ற காரியத்தில் வரும் தடைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறும் தைரியத்தை கொண்டிருப்பது என்பதை புரிந்து செயல்படுங்கள் என்று சொல்கிறார். எந்த காரியத்தையும் நம்பிக்கையுடன் செய்து முடித்து ஜெயிப்பது எப்படி என்பதை இந்த புத்தகம் சொல்லித்தருகிறது. வாய்ப்பிருக்கின்றவர்கள் வாங்கி படித்து பார்க்கலாம். இது பிரெஞ்சில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சார்லஸ் பெப்பின் அவர்கள் எழுதிய 10 லெசன்ஸ் ஃபார் லைஃப் இன் தி ஏஜ் ஆஃப் ஆன்சைட்டி என்று சொல்லக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றிய புத்தகம்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41 நிமிடம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45 நிமிடம். பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். பெஸ்டாக் நிகழ்ச்சியில் இன்றும் குணா துரை சிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவர் இழைக்கலாம். குணா, நாங்கள் காப்புறுதியை குறித்து பேசுகின்ற போது எப்போதுமே ஒருவர் இல்லாது போகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு மாற்றீடாக அல்லது அவரால் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை ஈடு செய்வது காப்புறுதி என்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் பலருக்கும் இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களால் வருமானம் ஈட்ட முடியாத அளவிற்கு சில பாதிப்புகள் வரலாம். விபத்தினாலோ அல்லது கொடிய நோய்களினாலோ இப்படியான பாதிப்புகள் வருகின்ற போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் தனக்கான அனுகூலங்களை காப்புறுதி மூலம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிவகைகள் ஏதாவது இருக்கிறதா? அதை பெற்றுக் கொள்வதில் என்ன மாதிரியான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும்?
2: லிவிங் பெனிஃபிட்ஸ் என்று வரும் பொழுது ரெண்டு விடயங்கள் மிகவும் பாப்புலராக அமைகின்றது. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், அதாவது வந்து கொடிய நோய்களுக்கான காப்புறுதி. இன்னொன்று வந்து டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், அதாவது வந்து நீங்கள் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் உங்களுக்கு மாதாந்தம் பெறுகின்றது. இதில் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்பது வந்து ஒரு லம்சம் மணியாக, டேக்ஸ் ஃப்ரீ மணியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணமே இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் வந்து எப்படியான நிலைமையில் வருமென்று சொல்லி சொன்னால், 26 மெடிக்கல் கண்டிஷன், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக், பைபாஸ் சர்ஜரி, ஆர்டிக் சர்ஜரி, கோமா, பிளைண்ட்னஸ், டெஃப்னஸ், இப்படியாக 26 கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கின்றார்கள். இதில் ஒன்று உங்களுக்கு வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து லம்சமாக அது வருகின்றது. 100,000 என்று சொல்லி சொன்னால் 100,000 உங்களுக்கு லம்சமாக கிடைக்கின்றது. இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது, அதாவது ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம் ஆப்ஷன் கூட இருக்கின்றது. அது வந்து நீங்கள் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை வாங்குகின்றீர்கள், ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்தவித கிரிட்டிக்கல் இல்னஸும் வரவில்லை என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு 65 வயதில் இல்லாட்டி 75 வயதில் அதை வந்து கேன்சல் பண்ணி போட்டு கட்டின காசு முழுதையும் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம், அதாவது வந்து எந்தவித செலவும் இல்லாமலே ஒரு கவரேஜை வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இல்னஸ் வந்தால் உங்களுக்கு அந்த காசு வரும், இல்லை என்று சொல்லி சொன்னால் கட்டின காசு முழுதும் எடுக்க முடியும். எனவே இது வந்து மிகவும் இலகுவாக பெறக்கூடிய இந்த லிவிங் பெனிஃபிட்டான கிரிட்டிக்கல் இல்னஸை வந்து உபதருமையை வாங்குவது மிகவும் இன்றியமையாததாக அமைகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு யங்கஸ்ட் வாங்குகின்றீர்களோ அவ்வளவு சீப்பஸ்டாக இருக்கின்றது. உங்கள் குழந்தைகளுக்கு கூட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் மிகவும் முக்கியமாக அமைகின்றது. இதை வந்து உதாரணத்துக்கு, ஒரு 40 வயது உள்ளவர் வந்து 50,000 ரூபா கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு வெறும் $26 மட்டுமே கொஸ்ட் பண்ணுகின்றது. $26 a month உடன் $50,000 கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்கி நீங்கள் கரி பண்ண முடியும். உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும் பட்சத்துக்கு உங்களுக்கு 50,000 ரூபா டேக்ஸ் ஃப்ரீ லம்சமாக கிடைக்கின்றது.
0: நீங்களும் சிறப்பான நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை பெற்று உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதிகளை கொள்வனவு செய்து கொள்வதற்கும் அல்லது அது தொடர்பிலான அறிவினை பெற்றுக் கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அத்துடன் நீங்கள் ஒரு காப்புறுதி முகவராக மாறி உங்களுக்கான ஒரு பக்க வருமானத்தை ஈட்டிக் கொள்ள விரும்பினாலும் கூட நீங்கள் ஜிடி புரோக்கர்ஸோடு இணைந்து கொள்ளலாம். முழுமையான பயிற்சிகளையும் வழிகாட்டல்களையும் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 416-528-1407.
1: பிஸ்டாக் கேட்டீர்கள், ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407.

0: நாட்டுக்கொரு பண்பலை இசைஎஃப்எம் 102.7
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. 6477-665189. Employment law வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். புத்தம்புதியதொரு அழகான நாளை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை வெளிச்சமான ஒரு காலை பொழுது, வெப்பமான காலை பொழுதும் கூட ஆரஞ்ச் மார்னிங் ஹீட் அலர்ட்டுடன் தான் இன்றைய நாளும் கூட ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:02 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கப் போகிறீர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். ஜூலை மாதத்தின் 3rd தேதிக்கு வந்து சேர்ந்தாச்சு வெள்ளிக்கிழமை காலை பொழுது. இன்றைய நாள் ஜூலை 3rd தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். வெப்பம் தொடர்பாக எச்சரிக்கைகள் தொடர்கின்றன, எனவே அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இன்றைய பகல் பொழுதிலும் கூட சிறந்த ஒரு நாளாக வெள்ளிக்கிழமையும் அமையட்டும். தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்களும் கொண்டாட்டமாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:08 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இன்றைய காலை இப்பொழுதில் சிந்தனையை பார்க்கலாம். இந்த வேளையில் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், உடலால் மட்டுமல்ல மனதாலும் என்பதை சொல்லுகின்றது இன்றைய காலை சிந்தனை. முக்கியமான ஒரு சிந்தனை தான் இதுவும் கூட. நாங்கள் சூழ்நிலைகள் எப்படி எங்களை இருக்கினாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உறுதியோடும் மன தைரியத்தோடும் தான் நாங்கள் இருத்தல் அவசியம் என்பதை தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. உடலால் நிமிர்ந்து நடக்கின்ற போது அது எங்களுக்கு ஒரு மனதளவிலும் தைரியத்தை தரக்கூடியதாக இருக்கும். எப்போதும் எதையும் சமாளிக்கலாம் என்பது தொடர்பான ஒரு உறுதியான மனநிலையை நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த ஒரு சிக்கலையும் நாங்கள் இலகுவாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அது எங்களது நடத்தை, எங்களது உடல் மொழி எப்படி இருக்கின்றது, அல்லது எங்களது மன உறுதி எப்படி இருக்கின்றது என்பதை காட்டக்கூடியதாக இருத்தல் அவசியமாகவும் கூட இருக்கின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. சூழ்நிலைகள் அதிகம் எங்களை பாதிக்கக்கூடியதாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் எங்களை தளரவிடாமல் தொடர்ச்சியாகவே உறுதியாக மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி இருத்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து செல்லுகின்ற போதுதான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய காலை பொழுதின் சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். எனவே எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், உடலால் மட்டுமல்ல மனதாலும் கூட என்பதைத்தான் இன்றைய சிந்தனை சொல்லுகின்றது. எனவே மன தைரியம் என்பதுதான் இதை எதிர்கொள்வதற்கும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுதல், சிறந்த பயிற்சிகளின் மூலமாக அவற்றை வளர்த்துக் கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது என்பதையும் கூட இன்றைய நாளின் காலை சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு வெப்ப எச்சரிக்கைக்குரிய நாளைத்தான் நாங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 4வது நாளாக கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்தே ஒரேஞ்ச் வார்னிங் இருக்கக்கூடிய நிலைமைகளைத்தான் நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். பல தசாப்தங்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக நீளக்கூடிய அதிக நாட்கள் நீடிக்கின்ற இந்த வெப்ப அலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த லாங் டியூரேஷன் ஹீட் ஈவெண்ட் வந்து இன்றைக்கும் தொடர்கின்றமை தொடர்பாகத்தான் சுற்றுச்சூழல் கனடா இந்த எச்சரிக்கையில் பல விடயங்களை சொல்லுகின்றது. இன்றைக்கும் கூட ஒரு 37 டிகிரி செல்சியஸை தாண்டியிருக்கக்கூடிய உடல்நிலையை நாங்கள் பெறப்போகின்றோம். இரவு பொழுதின் வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் 21 டிகிரி செல்சியஸாக சராசரியாக பல இடங்களிலும் நீடிக்கும். அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் சொல்லப்படுகின்றன. நாளைக்கும் கூட கொஞ்சம் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. ஸ்காப்ரோவின் நிலைமையை பார்த்தால் காலை பொழுதில் இந்த வேளையில் 26 வெப்பநிலையாக இருக்கின்றது. 36 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு 30 இருந்தாலும் 39 கூடிய உணர்நிலையாக நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இரவு பொழுதில் 20-22 உணரப்போகின்றோம். நேற்றெல்லாம் 29 உணர்ந்திருந்தோம். எனவே அதிலும் பார்க்க சற்று ஒரு வெப்பநிலை உணர்நிலை தனிந்த நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கும் கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முகில் கொஞ்சம் அதிகம் தென்படுகின்றது. இந்த பொழுதிலும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாகவும் கூட இருக்கும். ஆனாலும் பிற்பகல் வேளையில் மழையையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 3 மில்லிமீட்டர் வரைக்கும் பிற்பகல் மழையை தரலாம் இரவு பொழுதில் மழைக்கான சாத்தியங்களிலே. ஆனால் மாலையில் மெல்லிய தூறலாக இருக்கும். இடியுடன் கூடிய மழை திடீரென்று வந்து போவதற்கான வாய்ப்புகளைத்தான் இன்றைக்கும் நாங்கள் சந்திக்கின்றோம். 9:02 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். எனவே இன்னும் ஒரு ஆரேஞ்ச் வார்னிங்குடன் தான் இன்றைய நாளையும் கூட நாங்கள் இப்போது கடந்து கொண்டிருக்கின்றோம். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை 26-34 வரை தான் உணரப்போகின்றோம். காலையில் வெளிச்சம், அதன் பின்பு மழை இருக்கும். மதிய பொழுதில் 4 மில்லிமீட்டர், மாலையில் 1 மில்லிமீட்டர், இரவு வழி 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடையில் சூரிய வெளிச்சமும் கூட தென்படலாம். ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் குறைவாகவே தென்படுகின்றன. காலையிலிருந்து மெல்லிய மழை தூறல் இருப்பதற்கான சாத்தியங்களை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். வெப்பநிலையிலும் பார்க்க சடுதியான ஒரு மாற்றம் இருக்கும். 22 தான் வெப்பநிலை, 25 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. தொடர்ந்து திங்கட்கிழமை காலையிலும் மழை தொடங்கலாம். அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். மதிய மாலை பொழுதில் வெளிச்சமான பொழுதை எதிர்பார்க்கலாம். 22 வெப்பநிலை, 26 உணரப்படும். அடுத்த செவ்வாய் 24-30 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். அடுத்த புதன் 27-34 வரை உணரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை 28-36 உணரப்படும். அடுத்த வெள்ளி என்று சொல்லி பார்த்தால் 27-36 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்த வாரம் இந்த வாரம் போலல்லாமல் சற்று வெப்பநிலை சரிந்து அதற்கு பிறகு ஒரு புதன்கிழமைக்கு பிறகு மீண்டும் உயரக்கூடிய நிலைமைதான் இருக்கும். வெப்பமாக இருக்கும், ஆனால் அதிக வெப்பம் இல்லாத ஒரு நிலையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக கோடை காலத்தின் அடுத்த புதிய வாரத்தில். 9:13 இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்

0: from $10. Invitation காப்புகள், தோடுகள், செயின்ஸ் from $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finchilum, Ganga Textiles and Fashion, 437-213-3332.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998, 6478334998.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Everything you like, everything you need is found only here.
9: East FM 102.7.

என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:25 ஆகியிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால் தாமதங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. கோடை பெரும்பாலும் விடுமுறை நாட்களாகவும் கூட பலருக்கு இருக்கலாம். பாடசாலைகளும் விடுமுறை விட்டாச்சு. எனவே இந்த நிலையில் அதிக தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில். பெருந்திருக்களின் நிலைமைகளும் கூட போக்குவரத்திற்கு சுமூகமாகத்தான் இப்போது காணப்படுகின்றன. இடையிடையே கொஞ்ச தாமதங்கள் தான், யங் ஸ்ட்ரீட் பகுதியில் வெஸ்ட் பவுண்டில் குறைந்த தாமதங்கள், அதே மாதிரி ஈஸ்ட் பவுண்டிலும் கூட அந்த இடத்தில் குறைந்த தாமதங்கள், ஒரு குறுகிய தூரம் தான் எதிர்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஹைவே 400 தாண்டிய இடங்களில் தான் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்கும் தாமத நிலைமைகள் காணப்படுகின்றது, ஆனால் குறைவாகத்தான். 401 ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகள் தான் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் காணப்படுகின்றது. கிப்ளிங் வரைக்கும் அதிக தாமதங்கள் அதன் பின்பு சற்று தணிகின்றது. ஆனால் மீண்டும் இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலிருந்து சிறிது தூரம், அதாவது வெஸ்டர்ன் ரோட் வரைக்கும் தாமதங்கள் சற்று உயர்வாக கலெக்டர்ஸில் காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் வந்து குறைந்த தாமதங்களை கொண்டிருக்கின்றது. ஹைவே 400 வரைக்கும் தான் இந்த தாமத நிலைமைகள் ஈஸ்ட் பவுண்டில் நீடிக்கின்றன. அதை விடுத்து பார்த்தால் போக்குவரத்திற்கு உகந்ததாகத்தான் பெருந்திருக்கள் காணப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் வந்து லோரன்ஸ் வரைக்கும் தான் குறைந்த அளவில் காணப்படுகின்றது. அதன் பின்பு தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். பேவியூவே அண்மித்த பகுதியிலும் கூட சற்று தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. லோரன்ஸ் தாண்டிய பகுதிகளில் குறைந்த தூரம், நோர்த் பவுண்டிலும் குறுகிய தாமதங்கள், குறைந்த தாமதங்களை நீங்கள் குறுகிய தூரம் எதிர்பார்க்கலாம். 404 சவுத் பவுண்ட் ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் தான் வாகன நெரிசல்கள் சற்று இப்போது காணப்படுகின்றன. அதை விடுத்து பார்த்தால் அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு காலை இப்பொழுதாக காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமையின் இந்த காலை வேளை இன்றைய நாள் July 3 ஒரு முக்கியமான விடயம் பேசப்படுகின்றது. இன்றைய தினம் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேயாக இன்றைய நாளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். நாங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் என்று சொல்லி பார்த்தால் அதில் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து மிக மிக அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியவையாக காணப்படுகின்றன. சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினம் என்று சொல்லித்தான் அதனை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை தவிர்ப்பதன் மூலமாக பூமியில் ஏற்படக்கூடிய அந்த மாசுபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் உதவக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக நாங்கள் ஷாப்பிங் போகின்ற போது மீள மீள பயன்படுத்தக்கூடிய அந்த ரீயூசபிள் பேக்ஸை நாங்கள் எடுத்து செல்லுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பது தான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. பெரும்பாலும் இந்த கடைகளில் வந்து இப்போது இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் பல இடங்களிலும் பெரிய குரோசரி ஸ்டோர்ஸில் நாங்கள் பெற முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அது ஒரு நல்லொரு விடயம்தான். ஆனாலும் கூட இன்னும் பல சிறிய கடைகளிலெல்லாம் அதிகம் அது பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு சில இடங்களில் தான் அதுக்கான பணமும் கூட அறவிடப்படுகின்றது, அதுவும் மிக குறைந்த அளவில் தான். எனவே நாங்கள் அதிக அளவிலானவர்கள் இன்னமும் கூட இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் என்பது தான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகவும் கூட இருக்கின்றது. எனவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்ற செய்தி என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நாங்கள் வாங்கி வருவதற்கான அந்த பேக்ஸை நீங்களே எடுத்து செல்லுதல் அவசியமாகின்றது. நீங்கள் செல்லக்கூடிய உங்களது வாகனங்களில் ஒரு சில பைகளை எப்போதுமே வைத்திருப்பதன் மூலமாக நாங்கள் அந்த மறப்பதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. மறந்து போய்விட்டோமே என்று சொல்லி அதுக்கு பிறகு கவலைப்படுத்தவே இல்லை. எனவே உங்களது வாகனத்திலிருந்து நீங்கள் இறங்குகின்ற போது அந்த பைகளையும் கூட ஒரு ஷாப்பிங் செல்லுகின்ற போது எடுத்து செல்லலாம். இன்னும் ஒரு விடயமும் கூட, அடிக்கடி நாங்கள் இந்த ரீயூசபிள் பேக்ஸையும் கடைகளில் வாங்குவதும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குமாம். அதுவும் கூட சற்று இறுக்கமான பிளாஸ்டிக் கலந்திருக்கக்கூடிய மூலப்பொருட்களினால் தான் உருவாக்கப்படுகின்றது. ஆனால் அவற்றையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடைக்கு செல்லுகின்ற போது பணம் கொடுத்து வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறைத்து வைக்கின்ற போது அது சாதாரண பிளாஸ்டிக் பேக்ஸை விட பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஒரு குளோபல் கேட்டாஸ்ட்ரோஃபியாகத்தான் காணப்படுகின்றது. கவலைக்குரிய விடயம் என்று சொன்னால் இது வந்து ஒரு மேன்மேட் ஒன் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்பதைத்தான் இங்கு மீண்டும் சொல்லலாம். குளோபல் ஸ்கேல் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 500 பில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவுக்கு என்று சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 500 பில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸாக இந்த குளோபல் ஸ்கேலிலே நாங்கள் அவற்றை பயன்படுத்தி சாதாரணமாக நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு போகின்றோம் என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது வந்து
எங்களது சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிக தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்களில் இதுவும் ஒன்று. சுற்றுச்சூழல், அதில் இருக்கக்கூடிய விலங்குகள், உயிரினங்கள் கண்டிப்பாக மனித ஆரோக்கியத்திற்கும் பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதில் சமுத்திரங்களில் அவை சென்று சேருகின்ற போது மரீன் மேமல்ஸ் வந்து அவற்றை உட்கொள்ளுகின்றன. அதுவும் கூட பல உயிரினங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சீ பேர்ட்ஸ் போன்றவையும் கூட இந்த பிளாஸ்டிக் பொருட்களை, சிறிய சிறிய மணிகள் அல்லது பிளாஸ்டிக் துகள்கள் போன்றவற்றை உட்கொள்வதன் மூலமாக உயிரிழக்கின்றன. அந்த இனங்களும் கூட அழியக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது. அதே நேரம் சமுத்திரங்களில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் போன்றவற்றிலெல்லாம் சிக்குப்பட்டும் கூட பல உயிரினங்கள் உயிரிழக்கின்றன என்பதும் கூட பெரும் கவலைக்குரிய ஒரு விடயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேக்ஸை நாங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பான வலியுறுத்தல்கள் இன்றைக்கு விடுக்கப்படுகின்றன. ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வகையில் சொல்லியிருக்கின்றார்கள். சாதாரணமான அந்த பிளாஸ்டிக் பேக்ஸின் ஒரு ஆயுட்காலம் அல்லது அதன் பயன்பாடுன்னு சொன்னால் வெறும் ஒரு 25 நிமிடங்களிலும் பெரும்பாலும் குறைவாகத்தான் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அவரேஜாக அதன் பயன்பாட்டு நேரம் ஒரு 25 மினிட்ஸிலும் குறைவானது என்பதுதான் மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒரு கடைக்கு போகின்றோம் சொன்னால் அங்கு ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் வாங்கி கொண்டு வீடு வந்து சேருகின்ற வரையும் தான் அதன் பயன்பாடு பெரும்பாலும் இருக்கின்றது. அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பொருளை எடுத்துவிட்டு அந்த பேக்ஸை எறிந்து விடுகின்றோம். அது எங்களது நினைவுகளிலிருந்து மறக்கப்படலாம். ஆனாலும் கூட அது சுற்றுச்சூழலில் நாங்கள் அறியாமலேயே 100 to 500 வருடங்கள் வரைக்கும் கூட நிறைந்திருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முழுமையாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகளிலிருந்து அது அகற்றப்படுவதற்கு 100 to 500 years எடுக்கும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பின் அளவை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. பெரிய அளவில் பாதிப்பை அது ஏற்படுத்துவதன் காரணமாகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது தொடர்பாக ஒரு தினத்தையே இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே பொறுப்புணர்வோடு நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டிய ஒரு விடயம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. இன்று July 3rd, இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே என்பதைத்தான் இங்கு மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம். 9:32 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9, 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 4378607002, 4378607002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காலை 9:45. முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றை தான் இந்த பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்ற போது அதை உடனுக்குடன் கையாண்டு முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவதுதான் சிறந்தது. ஆனால் பிரச்சனைகளை நாங்கள் உதாசீனப்படுத்துவதும் கூட தவறான முடிவுகளுக்கு தான் வழிவகுக்கும். அதை தீர்ப்பதை நீங்கள் தள்ளி போடாதீர்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற சிந்தனை. உங்கள் பிரச்சனைகளை உங்கள் வீட்டு வரவேற்பறையின் நடுவே படுத்து கிடக்கின்ற ஒரு பெரிய மதம் பிடித்த யானை என்று சொல்லி நாங்கள் கற்பனையை செய்து பார்த்துக் கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு கூறுகின்றார்கள். அந்த யானை தற்போது தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட அந்த அறை முழுவதையுமே அடைத்தபடி படுத்து கிடப்பதன் காரணமாக அந்த வழியாக போய் வர நாங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டி இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அந்த அறையை கடந்து செல்ல வேண்டியிருக்கின்ற போதெல்லாம் தவறுதலாக கூட அந்த யானையின் மீது எங்களது கால்களோ உடலோ பட்டுவிடாதபடி நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கூட நடந்து செல்ல வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. இதற்கு நாங்கள் எவ்வளவு ஆற்றலையும் நேரத்தையும் எங்களது சிந்தனைகளையும் முயற்சியையும் விரயம் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சற்று எண்ணி பார்ப்பது அவசியமாகின்றது. அதே நேரம் எல்லா நேரங்களிலும் எங்களால் எச்சரிக்கையாகவும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த பெரிய யானையையும் உதாசீனப்படுத்திவிடவும் முடியாது. அது அந்த வரவேற்பறையில் இருக்கின்ற வரை எப்போதுமே நாங்கள் ஒரு விதமான அழுத்தத்தை அனுபவித்து கொண்டுதான் இருப்போம். நெருப்புக்கு மேலே அந்தரத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற கழுத்தின் கயிற்றின் மீது நடப்பதை போன்றதுதான் அந்த விடயம் என்பதைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. பிரச்சனைகளை நாங்கள் கையாளுவதற்கு கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. உடனடியாக அதை நாங்கள் கையாளவிட்டால் அது மெல்ல மெல்ல வளர்ந்து இறுதியில் முற்றிலுமாக எங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிப்போய்விடலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம் பிரச்சனைகளை பூதாகரமாக நாங்கள் வளரும்படி விட்டுவிட்டால் அதற்கான தீர்வை நாங்கள் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்கவும் கூட முடியாது. வாழ்க்கையில் இது ஒரு நிச்சயமான நெருக்கடியை உருவாக்கி விடலாம். அனைவரது வாழ்க்கையிலும் சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது வரத்தான் செய்யும். ஆனால் பக்குவம் கொண்டவர்கள் அந்த சூழலையை மிக திறமையாக கையாண்டு அந்த பிரச்சனைகள் அதிகம் வளராமல் பார்த்து கொள்ளுகின்றார்கள். சிறு சிறு பிணக்குகள் கோபக்குமுறல்களில் போய் முடிய அவர்கள் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. அதே நேரத்தில் பிரச்சனைகளை அவர்கள் தங்கள் மனதுக்குள் போட்டு ஏங்கிக் கொண்டிருப்பதும் இல்லை. ஏனென்றால் அப்படி செய்வதுதான் எங்களது உடலை பாதித்து அது உறவு சிக்கல்களையும் கூட பெரிதும் உருவாக்கிவிடும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே பிரச்சனைகள் ஒன்று தோன்றுகின்ற போதே அதை நாங்கள் சரியாக உடனடியாக கையாள்வதற்கும் கூட எப்போதும் தவறிவிடக்கூடாது என்பதையும் கூட இன்றைய சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். எனவே வருத்தமோ ஏமாற்றமோ நாங்கள் அடைந்திருக்கின்ற போது அதை சரியாக நாங்கள் ஒரு இடத்தில் மிக சிறந்த மொழியில் அதனை வெளிப்படுத்தி அதற்கு ஒரு தீர்வு காண்பது என்பதுதான் பிரச்சனைகள் அதிகளவில் பெரிதாக வளராமல் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. எனவே பிரச்சனைகள் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் அவற்றை நாங்கள் சரியாக கையாளுவதற்கு கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பது தொடர்பாக ஒரு முக்கியமான பகிர்வும் கூட இங்கு செய்யப்படுகின்றது. 9:49 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
5: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Retail Finance Cheyyungal Anith Trim 2026 Nissan Kicks 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Matum Finance Rate Il Peralam 2025 Infinity QX50 Kal 0% Finance and Lease Rate Il Kaathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandu Paarungal Anith Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
7: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன்.
8: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
7: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
7: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
9: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 10:03 இசெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் வெளிச்சமான காலை பொழுது. இசெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-212 இசெஃப்எம் மின்னஞ்சல் isfm102.7@gmail.com. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசெஃப்எம் தமிழ், யூடியூப்பில் இசெஃப்எம் 102.7. எரிபொருள் விலைக்கு நகம் போகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், நாளைய தினம் 1% விலை உயரலாம் என்பது தொடர்பாக தான் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. நாளைய நாள் July 4 வாகன எரிபொருள் விலையில் 1% விலை உயர்வு இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. 27 இப்போதைய வெப்பநிலை, 36°C நாங்கள் உணர்கின்றோம். இன்றைக்கும் கூட ஒரேஞ்ச் வார்னிங் ஹீட் அலர்ட் சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். வெப்பநிலை உயர்வாக 30 இருந்தாலும் 39 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சமும் கூட நிறைந்திருக்கும். மாலை மதிய வேளையில் கொஞ்சம் மழைக்கான சாத்தியங்களையும் சந்திக்கின்றோம். அதிக அளவில் இல்லை, திடீரென்று வந்து போகக்கூடிய 1 mm அளவிலான மழையாகத்தான் இருக்கும். இடியுடன் கூடியதாகவும் கூட அது வரலாம் என்பதுதான் சொல்லப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கும். 9:02 தான் சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. இப்பொழுதில் 20-22°C இரவின் உடனடியாகவும் நாங்கள் பெற இருக்கின்றோம். வருகின்ற வார இறுதியில் மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை சற்று வெப்பம் இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை வெப்பம் இல்லாத ஒரு நிலை தான் வரப்போகின்றது. நாளைக்கு சனிக்கிழமை 26-34 உணரப்படும். காலையில் வெளிச்சம் இருந்தாலும் மதிய பொழுதிலிருந்து தண்டர்ஸ்டோம் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் சொல்லப்படுகின்றன. 2-4 mm வரைக்கும் மழை இருக்கலாம். தொடர்ந்து மாலை வேளையிலும் கூட 1 mm அளவிலான தண்டர்ஸ்டோம், இரவு பொழுதில் 5 mm அளவிலான தண்டர்ஸ்டோம் நாளைக்கு எதிர்வு கூறப்படுகின்றது. வார இறுதி நாளில் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக மழை தூறல் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் குறைவாகத்தான் இருக்கலாம். வெப்பநிலை சரியாக சரிந்து 22 இருக்கும். 25°C ஞாயிற்றுக்கிழமையின் கூடிய உணர்லையாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். திங்கக்கிழமை 22-26 உணரப்படும். மழை கொஞ்சம் தூறலாக இருக்கலாம். சூரிய வெளிச்சமும் இணைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்தில் பார்த்தால் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை கொண்டிருக்கின்றது. 24 வெப்பநிலை, 30 வரை உணர்லை உயர்வை எதிர்பார்க்கலாம். அடுத்த புதன்கிழமையிலிருந்துதான் மீண்டும் சற்று வெப்பம் வர இருக்கின்றது. அதிக வெப்பம் இல்லை, ஆனால் வெப்பமான நாட்களாக புதன்கிழமையிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரப்போகின்றன. அடுத்த வாரத்தில் புதன்கிழமை 27-34 உணரப்படும். பிரதானமாக வெயில். வியாழக்கிழமை 28-36 உணரப்படும். அன்றைக்கும் கூட மெயின்லி சனிதான். அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தால் 27-36 வரை உணரக்கூடியதாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கப் போகின்றமை தொடர்பான எதிர்வு குரல்கள் தரப்படுகின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். இந்த வேளையில் இந்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் கனடாவின் வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு விதமான வைல்ட் வெதரைத்தான் சந்தித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களைத்தான் காலநிலை வல்லுநர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். கனடாவின் இந்த சம்மர் சீசனில்தான் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதரை வெவ்வேறு இடங்கள் சந்தித்திருக்கின்றன. வெஸ்டர்ன் கனடான்னு சொல்லி பார்த்தால் அடர்த்தியான புயல் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு போன்றவையும் கூட இந்த மணிடோபா போன்ற பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. அதே நேரம் ஆன்டாரியோ, குபேக், பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற இடங்களில் ஹீட்வே வந்து கடும் தாக்கத்தை இன்னமும் கூட ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தண்டர்ஸ்டோமும் இடையிடையே அதிக அளவில் வந்து போகக்கூடிய நிலைமைகளைத்தான் நாங்கள் இந்த முறை சந்தித்திருந்தோம். அதே நேரம் கனடாவின் வடக்கு பக்கங்கள் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து வறண்ட நிலைமை நீடிப்பதன் விளைவாக காட்டு தீ அபாயம் எதிர்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லித்தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு இடங்களில் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வாரத்தில் இந்த மாதிரியான நிலைமைகளை நாங்கள் இப்போது அதிகம் சந்திப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இந்த முறை வருகின்ற அந்த எல்னினோவாக இருக்கலாமோ என்பது தொடர்பான சந்தேகங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. என்று சொன்னாலும் இந்த வருடம் வந்து பல காலநிலை கண்காணிப்பாளர்கள் இது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் மிக வலுவான ஒரு எல்லினோ இருக்கும் என்று சொன்னாலும் அது இப்போதைக்கு உச்சம் பெறவில்லை என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரியாக நாங்கள் அடிக்கடி வெவ்வேறு நிலைமைகளை சந்திப்பதற்கான காரணங்கள் இன்னும் வெவ்வேறாக இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த சம்மர் வெதரோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீமும் கூட இப்படிப்பட்ட நிலைமைகளை பல இடங்களிலும் உருவாக்குகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், இந்த வளிமண்டலத்தின் உயர் அடுக்கில் மிக விரைவாக ஒரு காற்றோட்டம் வந்து இருக்குமா, அது வந்து
மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி அது பாய்கின்றது என்பதை தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப காற்றிலிருந்து வடபகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை பிரிக்கின்ற விதமாகத்தான் இந்த காற்று வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு எல்லையை எங்களது அப்பர் அட்மாஸ்பியரில் அது கொண்டிருக்கின்றது என்பதை தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில சமயங்களில் ஒரு சில இடங்களில் அதன் ஒரு தடுமாற்றம் வந்து நிகழ்கின்ற போதுதானாம் இந்த வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான காலநிலை நிலைமைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஒரு இடத்தில் வெப்ப அலை என்று சொன்னால் ஒரு சில இடத்தில் கடும் வறட்சி, ஒரு சில இடத்தில் அதிக மழை என்று சொல்லி வெவ்வேறு விதமான நிலைமைகளை நாங்கள் சந்திப்பதற்கு அது வாய்ப்பை கொண்டு வருகின்றது என்று சொல்லித்தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 10:09 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது.

0: சக்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-3216104.
1: MJS Gold House
2: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
1: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
1: MJS Gold House
2: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 6475344509, 6475344509. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம்.

0: பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள். பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல். பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
1: 416-908-5656. காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

டேரண்டு நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:24 ஆகியிருக்கின்றது. கடந்த வாரத்தின் புதன்கிழமை இரவு வேளைதான் வெனிசுவேலாவை வந்து இரட்டை நிலநடுக்கங்கள் தாக்கியிருந்தது. அதன் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னமும் கூட பலரை காணாமல் அவர்களை தேடக்கூடிய அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதையும் கூட நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நேற்றைய பொழுதிலும் கூட முக்கியமான ஒரு மீட்பு ஒன்று செய்யப்பட்டது. 8 நாட்களாக ஒரு கட்டட இடிபாடொன்றுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் ஒரு அதிசயமான ஒரு மீட்பு பணி ஒன்றின் மூலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவர் அதற்குள்ளே சிக்கியிருந்திருக்கின்றமை அறியப்பட்ட ஒரு 4 நாட்கள் கடந்துதான் அவரை மீட்க முடிந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருந்தன. அந்த அளவுக்கு பேரழிவுகரமான நிலநடுக்கமாக கடந்த வாரம் வெனிசுவேலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இரட்டை நிலநடுக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பூமி அதிர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து பல விடயங்கள் இங்கு பேசப்படுகின்றன. இந்த பூமியில் நிகழக்கூடிய மிக கொடிய இயற்கை பேரழிவுகளில் இந்த பூமி அதிர்வுகள் மிக பிரதானமானவையாக காணப்படுகின்றன. ஒரு சிறிய வலுவான ஒரு நில அதிர்வு சில கணங்களிலேயே ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும். அதே நேரம் இதுவரைக்கும் உலகத்தின் மிகவும் பேரழிவுகரமான நிலநடுக்கங்களில் பல உண்மையிலேயே விரைவாக அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கின்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அதிர்வுகளின் காரணமாகத்தானாம் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இதில் தான் இந்த டபுளெட் எர்த்குவேக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இரட்டை நிலநடுக்கங்கள் பேசப்படுகின்றன. கடந்த வாரமும் வெனிசுவேலாவை தாக்கியது அதே மாதிரி தான் இரட்டை நிலநடுக்கம் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. 24 June 2026 கடந்த வாரத்தின் புதன்கிழமை இரவு வேளைதான் நொதர்ன் வெனிசுவேலா பகுதியை இந்த டபுளெட் சீக்வென்ஸிலே வந்திருக்கக்கூடிய மிக பாரதூரமான அழிவை கொண்டிருக்கின்ற அந்த இரட்டை நிலநடுக்கம் வந்து தாக்கியிருந்தது. 1 நிமிடத்திற்குள்ளாகவே அந்த 2 நிலநடுக்கங்களும் கூட பதிவாக இருந்தமை தொடர்பாக சொல்லப்பட்டது. முதலாவது வந்து 7.2 magnitude அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வை தொடர்ந்துதான் அடுத்தது அந்த இடத்திலிருந்து ஒரு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்காக 7.5 magnitude அளவில் இன்னும் ஒரு பெரிய அதிர்வாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 1900 பிறகு வெனிசுவேலா சந்திக்கக்கூடிய அதிகளவிலான ஒரு அதிர்வாக இந்த 7.5 magnitude அளவிலான அந்த செகண்ட் ட்ரெமர் வந்து பார்க்கப்படுகின்றது. 1 நிமிடத்துக்குள்ளாக என்று சொன்னால் வெறும் 40 seconds தானாம் அந்த 2 அதிர்வுகளுக்கும் இடையிலான இடைவெளி இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கமாகவே ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்வு ஒன்று ஏற்படுகின்ற போது அதற்கு பிறகு வந்து ஆஃப்டர் ஷாக்ஸ் உணரப்படலாம், அல்லது அது வருவதற்கு முன்பு ஒரு சிறிய அதிர்வுகளாக இந்த ஃபோர் ஷாக்ஸும் கூட உணரப்படலாம். இவை வந்து முன் அதிர்வுகள் அல்லது பின் அதிர்வுகள் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு பெரிய நிலநடுக்கத்தை தொடர்ந்தோ அல்லது அதுக்கு முன்போ அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அதிக பாதிப்பில்லாத அதிர்வுகளாக இருக்கும். ஆனால் அந்த கடந்த வாரத்தில் வெனிசுவேலாவை தாக்கியிருக்கக்கூடிய 2 பிரதானமான அதிர்வுகளும் முன் அதிர்வுகளோ பின் அதிர்வுகளோ இல்லாமல் மாறாக 2 தனித்தனியான நிலநடுக்கங்கள் என்பதை விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடித்திருந்தார்கள். இந்த சீஸ்மோகிராஃப் ரீடிங்ஸ் எல்லாவற்றையும் தான் அவர்கள் ஆராய்ந்துதான் அந்த தகவல்களையும் கூட உறுதிப்படுத்தியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான அந்த இரட்டை நிலநடுக்கங்கள் தானா பூமியில் மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக அமைகின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியின் வரலாற்றில் மிக மோசமான நிலநடுக்கங்கள் சில உண்மையிலேயே இரட்டை அதிர்வுகளாகத்தான் பதிவாக இருக்கின்றன. இவை தான் இந்த டபுளெட் எர்த்குவேக்ஸ் என்று சொல்லி, அதாவது இரட்டை நிலநடுக்கங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வே அதன் தரவுகளின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அளவு கொண்ட 2 நிலநடுக்கங்கள் குறுகிய கால இடைவெளியிலும் குறுகிய தூர இடைவெளியிலும் பதிவாகுகின்ற போது அவை தான் இந்த டபுளெட் எர்த்குவேக்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுவதாகவும் கூட அந்த விவரங்கள் எங்கு பகிரப்பட்டிருப்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதில் முதலாவதாக ஏற்படக்கூடிய அந்த இனிஷியல் எர்த்குவேக் வந்து பூமியின் அந்த பிளவு, அதாவது இந்த ஃபோல்ட் லைன் அதற்குள்ளே இருந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்தியை
வழிபடுகின்ற போது அதற்கு அருகிலே இன்னும் ஒரு இடத்தில் இன்னும் ஒரு பெரிய அதிர்வை அது ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில சமயங்களில் இந்த ஒரு கணப்பொழுதான ஒரு வேறுபாடு இருக்கலாம், இந்த இரண்டு அதிர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குமாம். ஆனால் ஒரு சில சமயங்களில் ஒரு சில வாரங்களாகவோ கூட இருக்கலாம், அல்லது ஒரு சில மாதங்களாகவோ கூட இருக்கலாம். அந்த மாதிரி இரண்டாவது அந்த முதல் அதிர்வு வெளியிடக்கூடிய அந்த ஒரு பெரும் சக்தியினால் தானாம் தூண்டப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அண்மை கால வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்ற மோசமான நிலநடுக்க பேரழிவுகளில் பல இந்த மாதிரியான இரட்டை நிலநடுக்க தொடர்களாகத்தானாம் அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். 2023 ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் டர்க்கி மற்றும் சிரியா இந்த இரண்டு நாடுகளையும் மிக அதிகமாக பாதித்திருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் என்று சொன்னால் அவையும் கூட இரட்டை நிலநடுக்கங்களாகத்தான் இருந்திருக்கின்றன. முதலாவது வந்து 7.8 மேக்னிடியூட் அளவில் பதிவாகியிருந்தது. இரண்டாவது 7.7 மேக்னிடியூட் அளவிலும் பதிவாகியிருந்த இரட்டை நிலநடுக்கங்களின் காரணமாக 60,000 மேற்பட்ட பொதுமக்கள் இரண்டு நாடுகளிலும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலும் டர்க்கி வந்து மிக அதிக அளவில் ஒரு 55,000 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு பெரும் அதிர்வைத்தான் சந்தித்திருந்தது. அதற்கு முன்பு இருந்திருக்கக்கூடிய வரலாறு என்று சொல்லி பார்த்தாலும் இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள் பல இரட்டை அதிர்வுகளாக பதிவாகி இருக்கின்றமை தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. 2009 ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் வந்து பசிபிக் தீவாக இருக்கக்கூடிய சமோவா அதற்கு அருகில் நீருக்கு அடியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டபுளட் எர்த்குவேக்ஸ் வந்து பெரிய ஒரு அழிவுகரமான சுனாமி அந்த பகுதியை தாக்குவதற்கு காரணமாக அமைந்தது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. 2009 ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் அது நிகழ்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் 1971 ஆண்டின் ஜூலை மாதத்திலும் கூட சோலமன் ஐலண்ட்ஸ் அந்த பகுதியில் அதுவும் ஒரு அண்டர் வாட்டர் எர்த்குவேக் தானம் பதிவாகி இருந்தது. முதலாவது 8.1 மேக்னிடியூட் அளவிலும் அடுத்தது உடனடியாக 8.0 மேக்னிடியூட் அளவிலும் கூட இரட்டை நிலநடுக்கங்களாக பதிவாகி இருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு பேரழிவான ஒரு பூமி அதிர்வு என்று சொல்லி பார்த்தால் நார்த் ஈஸ்டர்ன் சைனாவை உலுக்கியிருக்கின்ற ஒரு இரட்டை நிலநடுக்கம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் டபுளட் எர்த்குவேக் என்று சொல்லித்தான் அது கூறப்படுகின்றது. 1976 ஆண்டின் ஜூலை மாதத்தில் நார்த் ஈஸ்டர்ன் சைனாவில் இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் டாங்ஷான் மற்றும் அதனை சூழ இருக்கக்கூடிய பகுதிகள் மிக பெரும் அழிவை சந்தித்திருந்தன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 76 ஆண்டு ஜூலை மாதத்திலே முதலாவது அதிர்வு வந்து 7.6 மேக்னிடியூட் அளவிலும் அடுத்தது 7.0 மேக்னிடியூட் அளவிலும் இந்த நார்த் ஈஸ்ட் சைனாவில் ஏற்பட்டதை தொடர்ந்து 250,000 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பூமியின் வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிக கொடிய பேரழிவுகளில் ஒன்றாகத்தானாம் இந்த டபுளட் எர்த்குவேக் வந்து 1976 ஆண்டின் ஜூலை மாதத்தில் நார்த் ஈஸ்டர்ன் சைனாவை உலுக்கியிருந்தமை தொடர்பாக இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி தான் கடந்த வாரத்திலும் கூட வெனிசுவேலா அந்த இரட்டை நிலநடுக்கத்தை சந்தித்ததன் விளைவாகத்தான் இப்போது அந்த பேரழிவை எதிர்கொள்ளுகின்றமை தொடர்பான விவரங்கள் பகிரப்படுகின்றன. 10:33 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
6: 416-461-6401.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ்ட் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20க்கும் மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30க்கும் மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 10 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க. Free admission, free parking. Kuttu Fest 2026.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
8: The station with the
9: best
8: music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power.
13: Feel the bass.
14: 102.7 FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:46 பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சென்மயே ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமயா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோலன் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சென்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி nomads.ca டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்லைன் 4374972307. ஃபிஃபா வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்சஸ் வந்து மிக பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. அதில் நேற்றைய கேம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகியவை இப்போது ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறி இருக்கின்றன. போர்ச்சுகல் வந்து குரோஏஷியாவை எதிர்கொண்டிருந்தது. 2 போர்ச்சுகல் அடித்திருந்தது. குரோஏஷியா 1 மட்டுமே போட முடிந்த நிலையில் போர்ச்சுகல் வந்து வெற்றியூட்டியிருந்தது. அதே நேரம் போர்ச்சுகல் சார்பாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர்களது பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரு கோலை போட்டு அந்த எதிர்பார்ப்பையும் சற்று பூர்த்தி செய்திருக்கின்றார் நேற்றைய கேமில் என்பதை தான் சொல்லலாம். அதே நேரம் ஸ்பெயின் ஆஸ்திரியாவை எதிர்த்து மோதியிருந்தது. ஸ்பெயின் வந்து 3 அடித்திருந்தது. ஆஸ்திரியாவினால் எந்த ஒரு கோலையும் போட முடியவில்லை. எனவே இப்போது ஆஸ்திரியா வெளியேற ஸ்பெயின் வந்து அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறி இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து அல்ஜீரியாவை எதிர்கொண்டு அந்த போட்டியுன்னு சொல்லி பார்த்தால் சுவிட்சர்லாந்து வந்து 2 நேற்று பெற்றிருந்தது. அல்ஜீரியா எந்த ஒரு கோலையும் அடிக்கவில்லை. எனவே சுவிட்சர்லாந்து இப்போது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. இன்றைய முக்கியமான ஆட்டங்கள் என்று சொல்லி பார்த்தால் ஆஸ்திரேலியா வந்து ஈஜிப்டை எதிர்கொள்ளப் போகின்றது. 2 அந்த கேமை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கக்கூடிய கேமும் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. அர்ஜென்டினா விளையாட இருக்கின்றது. 6 காபோவர்டே வந்து அது எதிர்கொள்ளப் போகின்றது. இன்றைய தினம் 6 நடக்கக்கூடிய அந்த கேம் அர்ஜென்டினா வெர்சஸ் காபோவர்டே. அடுத்தது 9:30 தான் கொலம்பியா மற்றும் கானா மோதக்கூடிய அந்த ஒரு போட்டியும் நாங்கள் இன்று பார்க்க முடியும் என்பது தொடர்பாக தான் இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாளை நாள் என்று சொல்லி பார்த்தால் கெனடிய ரசிகர்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். மொரோக்கோவை எதிர்கொள்ள கனடா தயாராகி கொண்டிருக்கின்றது. நாளைக்கு 1 அந்த போட்டியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாளைக்கு மாலை பொழுது 5 என்று சொல்லி பார்த்தால் பராகுவை பிரான்ஸை எதிர்கொள்ளப் போகின்றது. அதே மாதிரி 4 நடக்கக்கூடிய அந்த கேமில் வந்து பிரேசில் நோர்வேயையும் கூட எதிர்கொள்ளப் போகின்றது. எனவே நாளைக்கும் கூட மிக முக்கியமான நாடுகள் நிறைய ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் மோதப் போகின்றன. எனவே அதையும் நாங்கள் சனிக்கிழமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். 1 கனடா மொரோக்கோ எதிர்கொள்கின்றது. இந்த நாளை நாளின் ஸ்கெஜூலை பார்த்தால் 4 பிரேசில் நோர்வே எதிர்கொள்ளப் போகின்றது. அதே மாதிரி 5 பராகுவாய் பிரான்ஸை எதிர்கொள்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த போட்டிகள் என்று சொல்லி பார்த்தால் அதில் வந்து கோல் அடித்தவர்கள் தான் பெரும்பாலும் அதிக கவனத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அவர்கள் தான் ஆட்ட நாயகர்களாகவும் கூட பெரும்பாலும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு போட்டியாளரும் அந்த ஒரு மைதானத்தில் ஓடக்கூடிய வேகம் அதிகம் கவனம் பெற்றிருக்கின்ற நிலையில் இதுவரைக்கும் இந்த 2026 வேர்ல்ட் கப்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் என்று சொல்லி ஒரு வீரர் வந்து மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கின்றார். அவர் யார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஆஸ்திரேலிய அணியின் டிஃபெண்டராக இருக்கக்கூடிய ஜோர்டான் போஸ். இவர் தான் குயிக்கஸ்ட் பிளேயர் அட் த டோர்னமெண்ட் என்று சொல்லி இப்போதைக்கு தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஃபிஃபாவின் ஆஃபிஷியல் பிசிக்கல் டிராக்கிங் டேட்டாஸின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஜோர்டன் போஸ் வந்து 36.7 பெர் அவர் என்ற ஒரு வேகத்தில் வந்து டர்க்கி ஆஸ்திரேலியா எதிர்கொண்ட அந்த ஒரு கேமில் ஓடி இருக்கின்றார் என்பது தொடர்பாகத்தான் அந்த பதிவுகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. மிக வேகமான ஒரு ஓட்டமாக அது பதிவாக இருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 36.7 பெர் அவர் என்ற ஒரு வேகத்தில் தான் அவர் தன்னை இப்போது அந்த முதன்மை நிலையிலே நிலைநிறுத்தி இருக்கின்றார். டாப் ஸ்பீட் அதில் ஓடக்கூடிய ஒருவராக அவர் தன்னை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கின்றார். அடுத்து அவரை அண்மித்த நிலையில் என்று சொல்லி பார்த்தால் நோர்வே அந்த நாட்டின் ஸ்ட்ரைக்கர் எர்லிங் ஹாலன் வந்து அவரும் கூட கிட்டத்தட்ட அவரை நெருங்கி இருக்கின்ற ஒரு வேகத்தில் தானே ஓடக்கூடியவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே மாதிரி அடுத்தது வந்து உஸ்பெகிஸ்தான், அதன் அப்துகோடிர்
அவரும் கூட 36.5 கிலோமீட்டர் பெர் அவரோட வேகத்தில் ஜோர்டன் பொஸை நெருங்கிய ஒரு வேகத்தில் ஓடக்கூடியவர்களாக இந்த இரண்டு பேரும் தங்களை அடுத்தடுத்த நிலையில் வைத்திருக்கின்றார்கள் என்பதை தான் இங்கு சொல்லலாம். இப்படி அந்த ஒரு லிஸ்டையே வந்து ஃபிஃபாவின் ஆஃபிஷியல் ஃபிசிக்கல் ட்ராக்கிங் டேட்டாஸில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்க முதலிடத்தில் தான் ஜோர்டன் பொஸ் இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், 36.7 கிலோமீட்டர் பெர் அவரோட வேகத்தில் ஓடக்கூடியவராக, அதுவும் அந்த மைதானத்தில் ஓடி அதை நிலைநிறுத்தி இருக்கக்கூடியவராகவும் கூட இருக்கின்றார். அடுத்ததுதான் எர்லிங் ஹாலண்ட், நோர்வே அணி சார்பாக 36.5 கிலோமீட்டர் பெர் அவரோட வேகத்தில் அவர் ஓடி இருக்கின்றார். அடுத்தது அதே வேகத்தில் தானாம் இந்த அப்துகோடிர் உஸ்பெகிஸ்தான் அணி சார்பாக 36.5 கிலோமீட்டர் பெர் அவரன்று வேகத்தில் ஓடி அவரும் அந்த முதல் இரண்டு இடங்களில் இருக்கக்கூடியவர்களாக தங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 EastFM.ca.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours, 416-474-1398, 416-821-6929.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசின,
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: என்றும் இசையுடன்
13: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
12: 102.7.

நேரம் காலை 11:06 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை வலித்துக் கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் காலை இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 ஈஸ்ட் எஃப்எம் அஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை 1% நாளைய தினம் உயரலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். 27 வெப்பநிலை, 36° செல்சியஸ் உணரப்படுகின்றது. முகில் இருக்கின்றது, சூரிய வெளிச்சமும் இணைந்து தென்படுகின்றது. முகில் கூட்டங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் 2 மணி வரைக்கும் சொல்லப்படுகின்றது. இடையிடையே சூரிய வெளிச்சமும் தென்படும். 3 மணிக்கு பிறகு வெயிலும் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. மழைக்கான சாத்தியங்களும் பிற்பகல் வேளையில் சற்று இருக்கின்றன. இன்றைய தினம் மதிய பொழுதிலும் சரி, மாலையிலும் சரி, மெல்லிய மழையடியுடன் கூடியதாக இடையில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலே 1 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் பெறுகின்றோம். 5 மணி, 6 மணி, 7 மணி அளவில் தான் இந்த மழை இருக்கலாம் என்பது தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு மீண்டும் வெளிச்சம் தென்படும். 9:02 தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஒரேஞ்ச் மார்னிங் ஹீட் அலர்ட் தொடர்ச்சியாக விடுக்கப்படுகின்றது 4வது நாளாக இன்றைய நாளில் என்பதையும் நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். 38 வரை நாங்கள் இன்று உணரப்போகின்றோம், கூடிய உணர்லே. நாளைக்கு வந்து இன்றிலும் பார்க்க சற்று குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வெப்பம்தான். 26 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 34 வரை உணரப்போகின்றோம். காலையில் வெளிச்சம் அதிகம் இருக்கும், அதன் பின்பு மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சனிக்கிழமைக்கு சனி இரவு வேளை வந்து 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கலாம். மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் மீண்டும் தென்படும். ஞாயிற்றுக்கிழமை வாரிறுதி நாளை பார்த்தால் பிரதானமாக முகில்தான் நிறைந்திருக்க போகின்றதா. மழை தூறல் காலை பொழுதிலிருந்தே மெல்லிய தூறலாக இருக்கலாம். வெப்பநிலை வந்து சரிகின்றது. 22 வரை வெப்பநிலை உயர்வு இருக்கும். 25°C உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நிலைமை இது. திங்கட்கிழமை பார்த்தால் மழை தூறல் கொஞ்சம் இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் மதிய மாலை பொழுதில் சந்திக்கப் போகின்றோம். 22 வெப்பநிலை, 26 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 24-30 உணரப்படும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. அடுத்த புதன்கிழமையிலிருந்து மீண்டும் சற்று அதிகமான வெப்பம் இருக்கலாம். அதிக கடும் வெப்பம் என்று சொல்ல முடியாது இந்த வாரம் போல. அடுத்த வாரம் வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும். புதன்கிழமை வந்து 27-34 உணரப்படும். வியாழக்கிழமை 28-38 உணரப்போன்றும். வெள்ளிக்கிழமை 36 வரை உணர்லை உயர்வை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். அமெரிக்கா வந்து தனது 250வது பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கின்ற நிலையில், கனடா மாதிரி தான் அமெரிக்காவின் பல இடங்களுக்கும் டேஞ்சரஸ் ஹீட் வேவ் வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகின்றமை தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜூலை 4ஆம் தேதி ஒரு விடுமுறை அதே நாளாக அமெரிக்கர்களுக்கு வந்து இருக்க போகிறது. அன்றுதான் அவர்கள் வந்து 250வது அமெரிக்காவின் பிறந்த தினத்தையும் கூட பெரிய அளவிலே கொண்டாட இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் மேட்சஸும் கூட அமெரிக்க நகரங்களில் பல இடங்களிலும் கூட தொடர்ந்து நடைபெறுகின்றது. எனவே ஒரு பரபரப்பான ஒரு வாரிறுதியாக கூட இந்த வாரிறுதி அமைய இருக்கின்ற நிலையில் தான் மில்லியன் கணக்கான மக்களை உள்ளடக்கியிருக்கின்ற அமெரிக்காவின் ஈஸ்ட் கோஸ்ட் பகுதி வந்து கடும் வெப்ப உயர்வை சந்திக்கப் போகின்றமை தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இன்று வெள்ளிக்கிழமை பல இடங்களிலும் பல தசாப்தங்களில் இதுவரை காணாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை சந்தித்திருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வார இறுதியில் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் 25th பர்த்டே செலிப்ரேஷன்ஸையும் கூட ஹோஸ்ட் பண்ண போகின்றார். அதே நேரம் இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸும் கூட பல இடங்களில் வெளிப்புறங்களில் நடைபெறுகின்ற நிலையில் தான் இது. அங்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்படுகின்றது. கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஐரோப்பா வந்து ஏர்லி சம ஹீட் வேவை தொடர்ந்து சந்தித்திருக்கின்ற நிலையில் இப்போது இன்னும் ஒரு கண்டத்தையும் இந்த கடும் வெப்பம் பாதிக்க தொடங்கியிருக்கின்றமை தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. நார்த் அமெரிக்கா இப்போது இந்த வெப்ப அலைக்குள் சிக்கி இருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பரந்துபட்ட இயற்கையின் கடுமையான இந்த நிகழ்வு வந்து 25 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் அமெரிக்காவில் கடும் பாதிப்புக்குள் தள்ளியிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. July 4th அந்த ஹாலிடே என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால், அது வந்து பாரம்பரிய ரீதியாக நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை உள்ளடக்கிய நிகழ்வுகளை கொண்டுதானம் நடத்தப்படுகின்றது. இந்த பாபிக்யூஸ் எல்லாவற்றையும் வெளிப்புறங்களிலே போட்டு மக்களை மகிழ்விப்பார்கள். இந்த மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் நிறையவே நடத்தப்படும். அதே நேரம் கம்யூனிட்டி பரேட்ஸும் கூட நடைபெறும். இரவு பொழுதில் ஃபயர்வொர்க்ஸும் கூட நடைபெறக்கூடிய வழக்கமான நிகழ்வுகள் இருக்கின்றன. எனவே இவையெல்லாம் அவுட்டோர்ஸிலே நடைபெறக்கூடிய பிரதான நிகழ்வுகள் இருப்பதன் காரணமாக அதிக வெப்பம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் இங்கு
கூறப்பட்டிருக்கின்றது. நியூயார்க் சிட்டியின் மேயர் ஜஹ்ரான் மாண்டமியும் கூட இந்த எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் கண்டிஷன் தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதையும் காண முடிகின்றது. 2012 ஆண்டிலிருந்து நேற்று வியாழக்கிழமை நியூயார்க் சிட்டியில் பார்த்தால் அதி உச்சமான வெப்பநிலை பதிவாக இருக்கின்றதாம். வியாழக்கிழமை வந்து ஹாட்டஸ்ட் டே சின்ஸ் 2012 என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. 38 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தானே இன்றைக்கு வெள்ளிக்கிழமையிலும் நிலைமை இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2011 பிறகு பிலடெல்ஃபியா வந்து 39 டிகிரி செல்சியஸை பதிவு செய்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய தினம் ஜூலை 4 நடத்தப்பட இருக்கின்ற அந்த ஒரு அமெரிக்காவின் பெரிய அந்த கொண்டாட்டங்களில் அமெரிக்க அதிபரும் கூட வெளிப்புறம் நடைபெறக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளப் போகின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் ஒரு பெரிய உரை ஒன்றும் கூட அவரால் நடத்தப்படும் என்பது தொடர்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐம் கோன் டு மேக் a really long speech just to show that I can do anything endru solithan avar erkenave andha vivarangalai veliyittirukkar. Anyway, indha kadambappathin mathiyilum kuda avarudhu urai velippurathil nadaiperukindra oru nigalvil nadathapadum endru thodarbaga than ippodhe indha thagavalgal veliyidapattirukkindra. 11 mani 13 nimidam East FM-in neetru indru naalai kettukondirukkireergal.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6949
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor matum business aarambipporukana

0: பிசினஸ் லோன் அண்ட் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட்
1: 10% டவுன் உடன் கமர்ஷியல் மோர்கேஜ்
0: இலவச ஆலோசனைகளுக்கு ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651
1: some conditions may apply
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம் ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா ஜூலை 3 வெள்ளி சப்பரம் ஜூலை 4 சனி தேர் திருவிழா ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம் ஜூலை 6 திங்கள் பூங்காவனம் ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள் டிவி லேப்டாப் ஐபோன் சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

11:27 நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. கோடைக்காலம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஜூன் 21 ஆபிஷியலி நாங்கள் இந்த சமரை தொடங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு வார காலம் அதிக வெப்பம் இல்லை. அடுத்த 2வது வாரத்தில் தான் கடும் வெப்பத்தை இப்போது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு ஃப்ரேஸ் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்கலாம். த டாக் டேஸ் ஆஃப் சம்மர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஜூலை 3 தான் ஆஃபிஷியலி டாக் டேஸ் ஆஃப் சம்மர் ஆரம்பிக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. இந்த டாக்ஸ் மற்றும் இந்த சம்மர் அது தொடர்பான இந்த நாட்களை ஏன் இப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் ஒரு சில விளக்கங்களை நாங்கள் பெறப்போகின்றோம். பூமியின் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வடரை கோளம் என்று சொல்லி பார்த்தால் வழக்கமான இந்த வெப்பமான காலநிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள் தான் நாங்கள் இப்போது நுழைகின்றோம் என்பது தொடர்பான ஒரு ஞாபகப்படுத்தலை தான் இந்த ஃப்ரேஸ் வந்து செய்கின்றதாம். டாக் டேஸ் ஆஃப் சம்மர் ஜூலை 3 தொடக்கம் ஆகஸ்ட் 11 வரையிலான அந்த பீரியடுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த ஃப்ரேஸுக்கும் இந்த பூமியில் எங்களைப் போலவே இந்த கடும் வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய எங்களது நாய் நண்பர்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்று கேட்டால், அந்த நாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த விலங்குகளுக்கும் இந்த ஃப்ரேஸுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்போது எதற்காக இந்த ஒரு ஃப்ரேஸை சொல்லுகின்றார்கள், இந்த சொற்றொடர் வந்து பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஜூலை 3 தொடக்கம், அதாவது இன்றைய நாள் தொடக்கம் ஆகஸ்ட் 11 வரைக்கும் தான் இந்த பீரியட் வந்து நீடிக்கின்ற நிலையில் இது வந்து வானத்தில் இந்த காலத்தில் தென்படக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம், சிரியஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம், அதன் எழுச்சியோடு தான் நாம் தொடர்பு கொண்டதாக காணப்படுகின்றது வரலாற்று ரீதியாக என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. வரலாற்று ரீதியாக என்று சரி பார்த்தால் இந்த சிரியஸ் நட்சத்திர கூட்டத்தின் உதயத்தோடு தான் நாம் இது ஒத்துப்போகின்றது. கலோக்கியலி இந்த சிரிய சிஸ்டத்தை தான் டோக் ஸ்டார் என்று சொல்லி பழங்கால மக்கள் அழைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களது பேச்சு வழக்கில் தான் இது நாய் நட்சத்திரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றதாம். காரணம் என்று சொல்லி பார்த்தால் தூரத்தில் இருந்து அந்த நட்சத்திர புள்ளிகளை இணைத்து பார்க்கின்ற போது ஒரு நாய் ஒன்று அதன் முன்னங்கால்களை தூக்கியிருப்பது மாதிரி தானாம் அந்த ஒரு தோற்றம் இருந்திருக்கும். எனவே அந்த ஒரு வடிவத்தின் அடிப்படையில் தான் இந்த சிரியஸ் நட்சத்திர கூட்டத்தை டாக் ஸ்டார்ஸ் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள் பழங்கால மக்கள். அதே நேரம் இந்த ஹெலனிஸ்டிக் அஸ்ட்ராலஜியின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் இந்த சிரியஸ் அந்த ஸ்டார்ஸோடு சேர்த்து கடும் வெப்பம், கடும் வறட்சி அல்லது சடனாக வரக்கூடிய தண்டர் ஸ்டோம் மற்றும் சோர்வான ஒரு நிலை, காய்ச்சல், மேட்டோக்ஸ், பேட்லாக்ஸ் போன்றவை எல்லாமே தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருந்திருக்கின்றதாம். பழைய காலத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்ற ஒரு வானியல் நம்பிக்கையாக இது இருந்திருக்கின்றது. வெப்பம், வறட்சி, திடீரென கூடிய மழை, சோர்வு, காய்ச்சல், வரி நாய்கள் மற்றும் துரதிர்ஷ்டம் என்று சொல்லி இவற்றோடு தொடர்பு கொண்டதாகத்தானாம் இந்த நட்சத்திர கூட்டத்தின் எழுச்சி பார்க்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பழங்கால இந்த ஏன்ஷியன் கிரீக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்த காலப்பகுதியை வந்து மிட் சமரோடு தொடர்பு படுத்தி அவர்கள் பார்த்திருந்தார்களாம். இந்த சிரியஸ் நட்சத்திரம் வானத்தில் காலை பொழுதின் அந்த வானத்தில் தோன்றுகின்ற போது அதனோடு சேர்த்து சூரியனையும் கூட அவர்கள் பார்க்க தொடங்கியிருந்தார்கள். எனவே இந்த நிலையில்தான் கொளுத்தக்கூடிய அந்த வெயிலோடு சேர்த்து தனம் இந்த நட்சத்திரத்தை நாங்கள் காணலாம் என்பது தொடர்பாக அவர்கள் பழங்காலத்திலேயே அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வானியல் நிகழ்வோடு அந்த வறண்ட கடும் வெப்பம், கடும் வெயில் இருக்கக்கூடிய அந்த காலம் வருவதன் காரணமாகத்தான் அந்த நட்சத்திர கூட்டத்தின் ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக் ஸ்டார் அதனை தொடர்பு படுத்தித்தான் இந்த ஃப்ரேஸ் வந்து உருவாகி இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த விவரங்களை நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டாக் டேஸ் ஆஃப் சம்மர் என்று சொல்லி ஜூலை 3 ஆரம்பமாகக்கூடிய அந்த ஒரு இவெண்ட் ஆகஸ்ட் 11 வரை அந்த ஸ்டார் சிஸ்டம் வந்து வானத்தில் தென்படக்கூடிய அந்த காலம் வரைக்குமே நீடிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் முக்கியமான அந்த விவரங்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த காலத்தில் வந்து நாங்கள் எங்களை எப்படி இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமோ அதே மாதிரி எங்களது இந்த நாய் நண்பர்களையும் கூட
பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவ்வளவுக்கு நாங்கள் நீரறந்துகின்றோமோ அந்த உயிரினங்களும் கூட அந்த மாதிரி அதிகம் நீரறந்தக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தல் அவசியம் என்பது தொடர்பான ஒரு சில ஞாபகப்படுத்தல்களும் கூட இந்த டாக் டேஸ் ஆஃப் சம்மரோடு தொடர்பு கொண்டதாக இங்கு வெளியிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:32 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க தொடர்புகளுக்கு 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0688-6868.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நிமிடமாக இருக்கின்றது. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மயா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோலன் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மய் மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமட்ஸ் .ca டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்லைன் 4379972307 4379972307. நார்த் அமெரிக்காவை பொறுத்தளவில் இந்த ஹீட்வேவ் வந்து இந்த வாரம்தான் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கின்றது. ஆனால் ஐரோப்பாவின் பல இடங்கள், குறிப்பாக இந்த பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி போன்ற இடங்களிலெல்லாம், யூகேயிலும் கூட கடந்த ஒரு சில வாரங்களாகவே கடும் வெப்பநிலை நீடித்திருக்கின்றது. இந்த ஹீட்வேவ் தொடர்பாக பிரான்ஸ் இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றது. இந்த எக்ஸ்ட்ரீம் வெதரின் காரணமாக பிரான்ஸ் வந்து 2025 மேலதிக உயிரிழப்புகளை பதிவு செய்திருக்கின்றது. அதிலும் இந்த பீக் ஆஃப் த ஹீட் வேவ் நிலவியிருக்கின்ற அந்த காலத்தில் தானாம் மிக அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்களைத்தான் பிரான்ஸ் வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் கூட அங்கிருந்து அந்த ஹீட்வேவின் நிலைமைகள் பெரியளவில் அகலவில்லை. மேலும் அடுத்தடுத்த சில நாட்களிலும் கூட இந்த ஐரோப்பிய கண்டத்தில் மேலதிகமாக கடுமையாக வெப்பநிலை நிலவக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான எச்சரிக்கைகளும் கூட விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதத்தின் இறுதி பகுதியில், அதற்கு முந்தைய வாரத்திலும் பார்க்க, பிரான்சில் 29% அதிக உயிரிழப்புகள் பதிவாகி இருந்ததை பிரெஞ்சு ஹெல்த் மினிஸ்டரும் கூட உறுதிப்படுத்தியிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதிலும் 45 மேற்பட்டவர்கள் தானாம் அதிக அளவில் உயிரிழந்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜூன் 24 தான் பிரான்ஸ் வந்து அதன் ஹாட்டஸ்ட் டே எவர் அதை வந்து பதிவு செய்திருந்தது. நாடு முழுவதிலும் 41°C தானும் பெரும்பாலும் தாண்டியிருந்தது வெப்பநிலை. அதிலும் பாரிஸ் போன்ற இடங்களிலெல்லாம் 41°C வெப்பநிலை உணரப்பட்டிருந்தமை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. பிரான்சின் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதி வந்து ரெட் ஹீட் அலர்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. அதுதான் கடும் உச்ச வானிலை அறிவிப்பாக, அதாவது வானிலை அறிவுறுத்தலாக இருந்திருக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் கூட. எனவே அந்த மாதிரியான நிலைமைகளை அரைவாசிக்கு மேற்பட்ட நாட்டின் பல பகுதிகளும் கூட சந்தித்திருந்தன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஐரோப்பாவின் ஏனைய இடங்களும் கூட, யூகேயும் கூட, இப்போது இந்த அதிக வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பான ஒரு சில தகவல்களையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு காணலாம். இதை தாண்டி இன்னும் சில காலநிலை அவதானிப்புகளின் அடிப்படையில் இப்போது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அசோரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதிகளின் மேலாக உருவாகி இருக்கக்கூடிய ஹை பிரஷர் சிஸ்டம் வந்து போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளின் மீது இந்த வார இறுதியில் மீண்டும் கடும் வெப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றதாம். அதே நேரம் பிரான்ஸ் மற்றும் சதர்ன் பிரிட்டன் போன்ற இடங்களிலும் கூட வெப்பநிலை மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இப்போது உருவாகி இருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த திடீர் வெப்ப உயர்வுக்கு இப்போது காரணமாக அமைகின்றது. உலகளவிலே வெப்பநிலை உயர்வை அது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்று சொன்னாலும், இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய கண்டமாக ஐரோப்பா இருக்கின்றது என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான். உலகளவிலே ஃபாஸ்டஸ்ட் வார்மிங் கான்டினென்ட் என்று சொல்லி பார்த்தால் அது ஐரோப்பாவாகத்தான் நாம் காணப்படுகின்றது. இந்த குளோபல் அவரேஜில் இரட்டிப்பான அந்த வெப்பநிலை உயர்வைத்தான் நாம் ஐரோப்பிய கண்டம் சந்தித்து வருகின்றமை தொடர்பாக கோபர்னிக்கஸ் கிளைமேட் சர்வீஸும் கூட ஏற்கனவே பல தரவுகளையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம ஹீட்வேவ்ஸின் காரணமாக ஐரோப்பாவின் வாட்டர் சப்ளையிலும் கூட கடும் அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. பல இடங்களிலும் காட்டுத்தீ பரவலும் கூட இப்போது ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே மாதிரி தான் பெல்ஜியமும் கூட இந்த ஹீட்வேவின் போது 1222 மேலதிகமான உயிரிழப்புகளை பதிவு செய்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வழக்கமாக பதிவாகக்கூடிய அந்த உயிரிழப்புகளிலும் பார்க்க, இது 39% அதிகமான உயிரிழப்புகள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் 85 மேற்பட்டவர்கள் தானாம் உயிரிழந்தவர்களில் அரைவாசி பேராக இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது
வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொண்டுதான் நாங்கள் நேற்று இன்று நாளையை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். டொனோ போன்ற பகுதிகளிலும் கூட ஒன்டாரியோவின் ஒரு சில இடங்களிலும் தொடர்ச்சியாகவே வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் தான் இன்றைக்கும் கூட தொடர்கின்றன என்பதை நாங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த கடும் வெப்பம் பலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது தொடர்பாக அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக நீர் அருந்துங்கள். அதிக நேரம் வந்து வெளியிலே செலவிடுவதை தவிர்த்து விடுங்கள் என்பது தொடர்பான எச்சரிக்கைகள் தொடர்கின்றன. இப்போது 29-40 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பிற்பகல் வேளையில் மழைக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை விடுத்து பார்த்தால் அதிக வெயில் தான் இன்றைக்கும் கூட நிறைந்திருக்கப் போகின்றது என்பதையும் சொல்லலாம். வார இறுதியில் இந்த வெப்ப அலையிலிருந்து சற்று நாங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆரம்பிக்கின்றது. அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரைக்கும் அது நீடிக்கும் என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விலை 1% நாளைக்கு உயரப்போகின்றது என்பதையும் கூறிக்கொண்டு நாளைய நாள் முக்கியமாக கனடிய அணி விளையாடப் போகின்றது. மொரோக்கோவை எதிர்த்து அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 1 மணிக்கு தான் அந்த கேம் வந்து இடம்பெறப்போகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்குமே நன்றியையும் கூறிக்கொண்டு வார இறுதியும் மகிழ்ச்சியாகவே வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதிமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். Power recliner leather sofaக்கள், power recliner sectional sofaக்கள், நீளமான velvet sofaக்கள், Canadian made அழகான fabric sofaக்கள், bedroom setகள், sofa bedகள், dining tableகள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road Unit 6 Scarborough 437-267-2394-416-289-9993
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421
3: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7
4: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipil Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
5: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690 647-656-5690
6: Bye.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு வாட்ஸ்அப் ட்ரோண்டோவை கேட்டு மகிழ முடியும். எங்களோடு நீங்களும் இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக. அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை மொபைல் டிவைசஸ் ஊடாக முடியும். உலகத்தின் இந்த இடத்தில் நீங்க இருந்தாலும் eastfm.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை நேரடியாகவே கேட்டு மகிழ முடியும். அதே வேளையில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். எங்களை வச்சு டோஸ்ட் பண்ணிட்டுருக்கிற ஒரு காலநிலை தான் இருந்தாலும் பரவாயில்ல. 29 இப்போது இருக்கின்றது வெப்பநிலை. இன்று அதிகூடிய வெப்பநிலை 31 இருக்க போகிறது. தொடர்ந்து ஆரேஞ்ச் வார்னிங் இருக்கின்றது. அநேகமாக இன்றைக்கு நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் நாளைக்கு வந்து 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இடையில ஒரு இடைவெளி பார்த்து ஒரு இடி முழக்கத்துடன் கூடிய மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 மணி அளவிலே ஒரு சிறிதளவான இந்த சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் மிளவும் சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்கப் போகிறது இன்றைய வெள்ளிக்கிழமை. எரிபொருள் விலை என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நேற்றிலிருந்து இன்றைக்கு எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு பின்னர், அதாவது இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:07 மிஸ்டர் ஃபெம்மோட ஹாட்ஸ் அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளையாருக்கு ரோச்சாமா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நாங்கள் நிகழ்ச்சியாக ஆரம்பித்திருக்கின்றோம். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய் ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமியா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 சனிக்கிழமை நாளை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களினால் மகிழ்விக்க சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமாட்ஸ் .ca-இல் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹாட்லைன் 437-997-2307. சரி, அதே போன்று ஃபீஃபா வேர்ல்ட் கப்பும் சூடுபிடித்திருக்கிற இந்த நேரம் இன்றைக்கும் வந்து 3 மேட்சஸ் இடம்பெற போகின்றன. நீட் எதிர்பார்த்த மாதிரி போர்ச்சுகல் வந்து வின் பண்ணியிருந்தது 2-1 என்ற அடிப்படையிலே. சரி, இந்த வழியிலே இன்றைக்கு வந்து 2 ஆஸ்திரேலியா மற்றும் எஜிப்டுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகிறது. அதுக்கு பின்னர் 6 ஒரு போட்டியும் 9:30 ஒரு போட்டியும் இடம்பெற போகிறது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே ஏசிடி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது இந்த அவுடோர் பூல் அவர்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் வந்து குறிப்பாக ஒரு 8 அவுடோர் பூல்ஸில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இரவு 11:45 வரைக்கும் இவை திறந்திருக்க போகின்றன என்று சொல்லி ஏசிடி கூறியிருக்கின்றது. எந்தெந்த அவுடோர் பூல்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அலெக்ஸ் டஃப், ஜியோவனி கபோட்டா, அதே போன்று ஹெரோன் பார்க், மேக்ரக பார்க், மோனாஜ் பார்க், நார்த் டொரண்டோ, ஸ்மித்ஃபீல்டு பார்க், சனி சைடு, இந்த இடங்களில் இரவு 11:45 வரைக்கும் இந்த கடுமையான ஹீட்டையொட்டி வந்து இந்த பூல்ஸ் வந்து நீண்ட நேரத்துக்கு திறந்திருக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று ஏராளமான 500 லொக்கேஷன்ஸ் இந்த ஹீட் ரிலீஃபை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் கூட டொரோண்டோக்கான இந்த எச்சரிக்கை, அதாவது சில விடயங்களை கூறியிருக்கின்றது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிரிம் வைத்த ஹேட்டை போட்டுக்கொள்ளுங்கள், சன்கிளாசஸ் அணிந்து கொள்ளுங்கள், சன்ஸ்கிரீனை அணிந்து கொள்ளுங்கள். அதே போன்று பிளாஸ்டிக் அல்லது ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஏனென்று சொன்னால் அங்கே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் வந்து காணப்படும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும்

0: நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
0: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply. வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில், ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு. Free admission, free parking. Kottu Fest 2026.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: ஈஸ்ட் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

12:22 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தினம் மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரெக்லைனர் $1498, மேட்சிங் ரெக்லைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றி விரையுங்கள் செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, Scarborough. சரி, இந்த வழியிலேயே பார்க்கலாம். இன்றைக்கு வந்து எலிஜிபிளான பலருக்கு டான் என்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும் அரசாங்கத்திடமிருந்து. அது என்ன அப்படி என்று சொன்னால், முன்னால் ஒரு காலத்தில் ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட் அப்படி என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் த கனடா குரோசரிஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் பெனிஃபிட் அப்படி என்று பேர் மாற்றத்துக்கு உள்ளாகி இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு 4 தடவைகள் வருடத்தில் வருகின்ற ஒரு பேமெண்டாக உங்களுக்கு இருக்கும். எலிஜிபிளான கனடியன், குறிப்பாக வந்து குறைவான இன்கம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கனடா குரோசரிஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் பெனிஃபிட், எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட் என்றால் தான் ஈஸியாக விளங்கும் என்று அதுதான் யூஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பேர் மாற்றத்துக்குள்ளாகியிருக்கு. பேரா முக்கியம், பணம் தானே, நிறைய பேருக்கு வருமானம் வருகின்றது. சரி, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த கொடுப்பனவு வரும். June 5 ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து எலிஜிபிளான ஹவுஸ் ஹோல்டுக்கு வருமானம் உங்களுக்கு வந்திருக்கும் அரசாங்கத்திடமிருந்து. அதாவது உங்களுடைய இந்த ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட்டினுடைய 50% வந்து வந்திருக்கும். ஆனால் இனி வருகின்ற ஒரு 5 ஆண்டுகளுக்கும் உங்களுக்கு வளமையை விட ஒரு 25% அதிகரித்த ஒரு தொகை தான் வர இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வருகின்ற 5 ஆண்டுகளுக்கும் இப்படி வளமையை விட ஒரு 25% அதிகரித்த தொகையாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு கனடாவிலே இந்த கனடா குரோசரிஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் பெனிஃபிட் வரப்போகிறது அப்படி என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதிகரித்து செல்கின்ற இந்த வாழ்க்கை செலவினங்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில், அல்லது அதை ஓரளவு சமாளிப்பதற்கு கட்டுப்படுத்தல சமாளிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் குடும்பங்களுக்கு உதவக்கூடியதாக ஒரு சின்ன உதவி அப்படி என்று சொல்லி அரசாங்கம் தெரிவித்திருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸில் இருந்து $1000 வரையில் ஒரு ஃபேமிலி வந்து வருடாந்தம் சேமித்துக் கொள்ள முடியும், அல்லது உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு இருக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் 12 அளித்துக் கொண்டிருக்கின்றது. 12:25 நிமிடம்.

0: கனடாவில் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு காலாண்டிற்கு ஒருமுறை வழங்கப்படும் ஜிஎஸ்டி எச்எஸ்டி மீளளிப்புகளில் 25% அதிகரிப்பு இன்று முதல் ஆரம்பிக்கின்றது. இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகையின் 50% வாழ்க்கை செலவு உயர்வுக்கான நிவாரணமாக கடந்த மாதம் வைப்பிலிடப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி எச்எஸ்டி மீளளிப்புகள் இன்று முதல் வைப்பிலிடப்படும். இவற்றுக்கான அறிவிப்புகள் கடந்த ஜனவரி மாதத்தில் பிரதமர் மாக்கானியினால் வெளியிடப்பட்டிருந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடர்பில் மிகவும் அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். தமக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் இக்கைது இடம்பெற்றுள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கண்டித்துள்ளனர். தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது அவர்கள் முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஆகிய விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ், மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப். 6478182798 6478182798.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

12:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அடித்துக் கொண்டிருக்கின்றது. சரியாக சிரித்த மாதிரி இப்பொழுது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். கிரேட்டர் ட்ரோனோ ஏரியாவிலே தொடர்ச்சியாக 2வது மாதமாகவும் வீடுகளின் விற்பனை அதிகரித்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி ட்ரோனோ ரீஜனல் ரியல் எஸ்டேட் போர்டு வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. இது கடந்த ஜூன் மாதத்திலே ஆண்டு அடிப்படையிலே பார்க்கையில் 9.4% உயர்வடைந்திருக்கின்றது. 6,770 வீடுகள் வந்து விற்கப்பட்டிருக்கின்றன ஜூன் மாதத்தில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 9.4% தான் இது இயர் பேசிஸ்ல பார்க்கையில் உயர்வடைந்திருக்கின்றது. அதே போன்று மே மாதத்தோடு ஒப்பிடுகையில் 1.4% ஜூன் மாதத்தில் அதிகரித்திருக்கின்றமையும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. 12:46. சரி, இந்த வழியிலே இப்போது வந்து மிசிசாகாவை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட $1,000,000 பெறுமதியான பொருட்களை வந்து இவர் திருடியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் இவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள். என்ன நடைபெற்றிருக்கிறார் என்று சொன்னால், April 30 நள்ளிரவு நேரத்திலே வந்து இவர் மாஸ்க் அணிந்து, ஒரு மனிதர் வந்து மாஸ்க் அணிந்து ஸ்கேவன் ஷாப்பிங் சென்டருக்குள்ள இருக்கின்ற ஒரு கடைக்கு சென்று அங்கே விலை மதிப்பான ஜுவல்லரி மற்றும் குளோதிங் போன்றவற்றை களவாடி சென்றிருக்கின்றார். ஏராளமான டிஸ்பிளேஸில் இருந்து இப்படி இவர் இந்த பொருட்களை வந்து களவாடி இருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் இந்த களவாடிய பொருளோடு இவர் ஓடி சென்றிருக்கின்றார். அங்கே கவனி பாரட்டு ஒரு அன்ஆக்கியூபைடாக ஒரு வாகனம் இருந்திருக்கின்றது. அதில் ஏறி இவர் பயணித்திருக்கின்றார். அதற்கு பின்னர் அடுத்த நாள் இந்த வாகனம் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது கைவிடப்பட்ட நிலையிலே. அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணைகளில் தான் போலீசார் வந்து மிசிசாகாவை சேர்ந்த அமீர் நிக்பக் என்பவரை இப்போது அடையாளம் கண்டு அவரை சார்ஜ் பண்ணி கைது செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக வந்து இந்த நபரினுடைய வீடு பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கேதான் இந்த ஏராளமான விலை மதிப்பில்லாத பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 41 இந்த நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார். $1,000,000 பெறுமதியான பொருட்களாக இவை இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது
6: 6477-884-908-0.
7: பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 6 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வெப்பநிலை 30 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 31 டிகிரியை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே வழியில் இந்த 31 டிகிரி வந்து எங்களுக்கு 2 மணிக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக அதன் பின்னர் இருக்கப் போகிறது. நாளைக்கு வந்து 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பாடா என்ற மாதிரி இருக்கும் என்று சொன்னால் 30களுக்கு மேலே 40க்கு மேலே உணர்நிலையை பெற்ற நாட்களை நாங்கள் 4 நாட்களை தொடர்ச்சியாக சந்தித்திருந்தோம். அதில் இருந்த ஒரு ரிலீஃப் வந்து நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது தொடர்பு. எல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு, வெளியில் இருக்கிற உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறீங்க என்று சொன்னால் டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே போன்று eastfm ஆப்பை நீங்கள் மொபைல் டிவைசஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா வேர்ல்ட் கப் இன்றைக்கு அதாவது 2 மணிக்கு வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் ஈஜிப்ட் போன்ற நாடுகளுக்கு இடையிலான போட்டி. அதற்கு பின்னர் 6 மணிக்கு ஒரு போட்டியும் 9:30 ஒரு போட்டியும் இடம்பெறப் போகிறது. 6 மணிக்கு வந்து அர்ஜென்டினா மற்றும் கபேவேட் போன்ற நாடுகளுக்கு இடையே இடம்பெற இருக்கிறது. 9:30 வந்து கொலம்பியா மற்றும் கானா அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெறப் போகிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி ஆறு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக ஒரு சுற்றோண்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமியா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா ஈவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களினால் மகிழ்விக்க சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். thehappynomad.ca டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹாட்லைன் 437-997-2307 437-997-2307. சமலிஷஸ் இன்று தொடக்கம் ஆரம்பித்திருக்கின்றது. டொரண்டோவிலே விண்டர்லிஷஸ் சமலிஷஸ் என்று சொல்லி விண்டர் சீசனுக்கு ஒரு தடவை, அதே போன்று சம சீசனுக்கு சமலிஷஸ் அப்படி என்று சொல்லி டெலிஷஸ் என்ற மாதிரி அதிலே உங்களுக்கு விஷயம் என்னென்று விளங்கி இருக்க வேண்டும். உணவகங்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு, அதாவது நீங்கள் டைனிங் பண்ணக்கூடியதாக வாடிக்கையாளர்களுக்கும் அதே போன்று உணவகங்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியதாக சிட்டியினால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இதில் வந்து லஞ்ச் மெனூஸ் நீங்கள் $20 $55 வரையிலும், டின்னர் வந்து $25 $75 வரையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 230 மேலான லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இதில் கலந்து கொள்கின்றனவாம். ஸ்காப்ரோ, எட்டோபிகோ, நோர்த் யோர்க், மிட் டவுன், கிங் வெஸ்ட் இப்படி என்று சொல்லி பல இடங்களில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த ஒவ்வொரு வகையான குசீனை கொண்ட உணவுகள் எல்லாம் இதில் இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அவை வெரைட்டியான ஒரு ஃபுட்டை நீங்கள் பார்க்க வேண்டும், சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கின்ற ஃபுட் லவர்ஸாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அவை நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்றைக்கு அதாவது July 3 தொடக்கம் July 19 வரையில் சமலிஷஸ் இடம்பெறும் அப்படி என்று சொல்லியும், இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் www.toronto.ca/summerlicious அப்படி என்று போனீங்கன்னா அந்த வெப் அதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1:08 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவால் துன்னாலை கரவை மக்கள் மன்றம் நடத்தும் 29 கோடைக்கால ஒன்று கூடல் பற்றிய அறிவித்தல். கனடாவால் துன்னாலை கரவை மக்கள் மன்றத்தின் 29 கோடைக்கால ஒன்று கூடல் July 25 சனிக்கிழமை 15:55 நீல்சன் ரோடில் அமைந்துள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெற உள்ளது. அனைத்து துன்னாலை கரவை மக்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் செயலாளர் 416-834-1081, பார்த்திபன் 416-522-5544. 1:09 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகாலன் உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20-க்கும் மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ் தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30-க்கும் மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம் கொத்து ஈட்டிங் கம்படிஷன் பெஸ்ட் கொத்து கம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி கம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு Free admission, free parking. Kuttu Fest 2026.
5: ABS Mr. P. Singaraj. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.

0: தியாகங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
0: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
7: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மலிவு விற்பனை கொண்டாட்டம், அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரெக்லைனு $1498, மேட்சிங் ரெக்லைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் எஜிப்ட் அணிகளுக்கிடையே 2 மணிக்கு இந்த போட்டி இடம்பெற போகிறது. நேற்று வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெற்றிருந்தது. அதிலே போர்ச்சுகல் அணி எதிர்பார்க்கப்பட்டது போன்று வெற்றியிட்டிருந்தது 2-1 என்ற அடிப்படையில். அதே போன்று எங்களோட கனேடிய அணிக்கு நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு வந்து மொரோக்கோவோடு கனேடிய அணி மோத இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை பிற்பகல் 1 மணிக்கு இந்த மேட்ச் வந்து இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடா மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை 1 மணிக்கு இடம்பெறப் போகிறது. 1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் வெளிநாட்டு முகவர்களுக்கான பதிவகம் மற்றும் வெளிப்புற தலையீடுகள் குறித்த வெளிப்படைத்தன்மைக்கான ஆணையர் அலுவலகம் ஆகியன வரும் மாதம் 4ஆம் தேதி முதல் தமது பணிகளை ஆரம்பிக்கவுள்ளன. வெளிநாட்டு சக்திகளின் தாக்கங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை கனடா மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் என தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி, கனேடிய மக்களின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறியுள்ளார். தமிழக வெட்டிக்கழகத்தின் ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் விலைபேசிய குற்றச்சாட்டில் திமுக உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்ட சர்ச்சைகளின் மத்தியில் முதல் கட்டமாக 180 கோடி ரூபாய்களை தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு வழங்க திட்டம் திட்டப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான சதி ஆலோசனைகளில் திமுக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் இணைந்து நட்சத்திர விடுதிகளில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளை அடுத்து போலீசார் கூறியுள்ளனர். தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த பேரத்தை நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரரையும் போலீசார் தேடி வருவதாகவும் அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் புதிய கூட்டணிகளை அமைப்பதற்கு ராஜபக்சக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென மக்கள் போராட்ட இயக்கம் எச்சரித்துள்ளது. மக்கள் நலன்களை அல்லாமல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்தை மட்டும் கொண்டு கூட்டணிகள் உருவாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ள அது, புதிய கூட்டணிகளின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்ட பின்னரே மக்கள் அவற்றுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes, மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6 4 7 7 0 6 8 6 8.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:45 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதே போல் மங்கள வாத்தியங்கள் முழங்குற மாதிரி இன்றைக்கு தண்ட லைட்னிங் அப்படி என்று சொல்லி ஜிடிஏட சில பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக மில்டன், ஹால்டன் ஹில்ஸ், கேலிடன், ஹாமில்டன் போன்ற இடங்களில் எல்லோ சிவிய தண்டர் ஸ்டாம் வாட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா வந்து தெரிவித்திருக்கிறது. 30 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அதே வழியில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காற்று வந்து 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். அதே வழியில் பிங் பாங் பால் சைஸுக்கு வந்து ஹெயில்ஸ் இருக்கலாம். டொங்கன்னு தலையில் விழுந்தால் அவ்வளவுதான் நினைக்கலாம். நாங்கள் நல்ல ஐஸ் கட்டி மாதிரி ஒன்று இந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில் வந்து இப்படி ஒரு ஹெயில், அதாவது இந்த ஐஸ் கட்டி ஆலங்கட்டி மழை வேண்டுவாங்களே அப்படியான ஒரு சாத்தியமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவை அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அதை கேட்ட வயலில் குட்டியை பிடிச்சோ எதையோ பிடிச்சு உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். மண்டபத்திரம் பாஸ் என்ற மாதிரி சரி 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியிலே அமெரிக்க அம்பாசிடர் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பீட் ஹோக்ஸ்ட்ரா என்ன விஷயம் என்று சொன்னால் வெரி பாசிட்டிவ் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார். அமெரிக்காவிற்கும் கனடாவுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவின் சாத்தியக்கூறுகள் குறித்து தான் அவர் இப்படி தெரிவித்திருக்கின்றார். இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய சில சம் ஆஃப் தி இரிட்டன்ஸ் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார். ஒரு சில சிக்கல்களை வந்து நாங்கள் சோல்வ் பண்ணி கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி நம்புகின்றோம் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சரி பார்க்கலாம். அதே போன்று வரும் நாட்களில் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955
4: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35th வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் 3031 மார்க்கம் ரோடு யூனிட் 38 சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே 416-492-7973.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:01 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வழியை நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 31 இருக்கின்றது. அதே வழியில் 32 இப்போது அதிகுடிய வெப்பநிலைன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 5 அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இணைந்திருக்கின்ற பொழுதாகவும் இருக்கின்றது. அதே வழியில் 4:28 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்க மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைக்கும் வந்து கடும் வெப்பத்துக்கான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு நாளாக காணப்படுகின்றது, ஆரஞ்சு வார்னிங். ஆனாலும் இன்றோடு இந்த கடும் எச்சரிக்கைக்கான அந்த எச்சரிக்கை வந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, பார்க்கலாம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நேரடியாக நீங்கள் கேட்பதற்கு eastfm.ca. அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 412-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:08 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. பிஎம் ஸ்டேடியம் வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்காக ட்ரோனோ ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது, இப்போது மீளவம் பேக் டு பிஎம் ஃபீல்டாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்ன இலக்குவாக மக்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் அடையாளம் கண்டுகொள்வதற்காக வேன்குவர், அது வந்து வேன்குவர் ஸ்டேடியம் அது வேறு, இது வந்து ட்ரோனோ ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வந்து பொதுவாக வைக்கப்பட்டிருந்தது. இப்போது மீளவும் பிஎம்ஓ ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி மாறுகின்றதாம். அதே வழியிலே ஃபீஃபா வந்து டொரோண்டோவுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றது. முதல் தடவையாக இந்த ஃபீஃபாவை ஹோல்ட், அதாவது ஹோஸ்ட் பண்ணியிருக்கின்றது டொரோண்டோ. அதோடு தங்களுடைய நன்றிகளையும் அதற்கு தெரிவித்திருக்கின்றது. டொரோண்டோவிற்கு வரலாற்றில் வந்து டொரோண்டோவும் இடம்பெற்றிருக்கிறது, மறக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீஃபா வந்து தெரிவித்திருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், இந்த கோடை காலம் இந்த நேரத்திலே பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வோம். அப்படியான நேரங்களில் வந்து விமான பயணங்களை பொதுவாக மேற்கொள்ளும் போது இந்த பொதிகள் டேமேஜ் பண்ணுகின்ற ஒரு விடயமும் இருக்கு, டேமேஜ் ஆகின்ற விடயம் இருக்கின்றது. சிலருக்கு அபூர்வமாக அப்படியே வந்துவிடும், ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த பெட்டி முழுசாக வந்து சேர்ந்தாலே பெரிய ஒரு விஷயமாக இருக்கும், அங்கே உடைஞ்சி இங்கே உடைஞ்சி அப்படியெல்லாம் வந்து சேரும். அப்படி வருகின்ற போது நீங்கள் என்னென்ன விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அல்லது எங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல நாங்கள் ஃபீஃபாவை பார்த்து விடலாம். ஆஸ்திரேலியா மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி 9 நிமிடங்களை கடந்திருக்கின்றது, ஆரம்பித்தது 2 மணிக்கு ஆரம்பித்திருந்தது. இப்போது 0-0 என்ற அடிப்படையிலே இரண்டு அணிகளும் சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னமும் கோல் பெறப்படவில்லை. ஆஸ்திரேலியா மற்றும் எஜிப்த் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இதில் வந்து நாங்கள் இப்போ பொதிக்கு மீளவும் வரலாம். ஏர் கனடாவில் நடைபெற்ற ஒரு விடயத்தை தான், ஒரு செஃப் மற்றும் இவர் ஒரு ரெஸ்டாரண்டினுடைய கோ ஓனராகவும் இருக்கின்றாராம். தன்னுடைய அனுபவத்தை தெரிவித்திருந்தார் இந்த நபர், ஹண்டர் என்று சொல்லப்படுகின்றவர். இவர் வந்து ஏர் கனடா மூலம் ட்ராவல் பண்ணி வந்து இவருடைய லக்கேஜ் வந்து உடைந்திருக்கின்றது. அது தொடர்பாக அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றார், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் இவரை வந்து அவருக்கான அந்த பதில் வந்து கிடைப்பதற்கு அல்லது கம்பன்சேஷன் வந்து கிடைப்பதற்கு 2.5 மாதங்கள் பிடித்திருக்கின்றன. ஒரு மாதிரி இப்போது கிடைத்திருக்கின்றது, இருந்தாலும் இதுக்கான காலம் வந்து நீளமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதல்ல வந்து ஆன்லைன் மூலமே இதற்கான அந்த கிளைமை வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருந்ததாம். ஆனால் இப்போது வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெட்டியோடு ஏர்போர்ட்லேயே தான் அதற்கான கிளைமை செய்து கொள்ள வேண்டியிருக்கின்றது, ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கிறது என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போது ஏர்லைனுக்கான ஒரு ஸ்போக் பர்சன் தெரிவித்திருக்கிறார் என்றால், இப்படி இந்த பயணங்களின் போது இந்த பாதிப்புகள் டேமேஜ் வந்து பாக்ஸஸுக்கு வந்து ஏற்படும் போது அதை நேரில் வந்து இவர்கள் பார்வையிட வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறுவனம் கேட்கின்றதாம். அதன் காரணமாகத்தான் இந்த கிளைம்ஸை வந்து நீங்கள் செய்யும் போது, கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை நேரில் வந்து பார்ப்பதற்காக இப்படி ஏர்போர்ட்டுக்கு நேரடியாகவே வருவதற்கு கேட்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அதே வேளையிலே இந்த குறிப்பிட்ட நபருக்கு நாங்கள் அவருடைய அந்த பயண பெட்டிக்கான அனைத்து தொகையையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஏர் கனடா நிறுவனம் வந்து ஏன் 2.5 மாதங்கள் இதை கெடுத்தது அப்படின்னு சொல்லி கேள்விக்கு பதில் சொல்லவில்லையாம். உண்மையில் வந்து கனடா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்டின் படி பார்க்கையில் இந்த விமான நிறுவனங்கள் ஒரு புகாருக்கு 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்பது ஒரு ரூலாக காணப்படுகின்றதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில தான் இவருக்கான ரிட்டர்ன் கிடைத்து விட்டது அப்படியோ, ஆனாலும் அந்த பதில் கொடுப்பதற்கு 2.5 மாதங்கள் சென்றிருக்கின்றன. சரி, தொடர்பான இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 2:12 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ்ட் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20க்கும் மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30க்கும் மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கறி காம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கம். Free admission, free parking. Kuttu Fest 2026.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:25 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் இப்போது ஆஸ்திரியா மற்றும் எஜிப்த் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 13வது நிமிடத்திலே வந்து எஜிப்த் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே எஜிப்த் அணி முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றது 1-0 என்ற அடிப்படையில். அப்படியே வந்து நாங்கள் இந்த பேக்கேஜ் தொடர்பாக பார்க்கலாம். அதாவது டேமேஜ் பண்ணப்பட்ட பேக்கேஜ் தொடர்பாக நீங்கள் என்ன செய்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இது ஏர் கனடாவில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் ஒரு நபர் தெரிவித்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. பொதுவாக வந்து நீங்கள் ஒரு விமான பயணங்களை மேற்கொண்டு வரும்போது உங்களுடைய பேக்கேஜ் வந்து உடைவடைந்திருந்தால், டேமேஜ் பண்ண பட்டிருந்தால், விமான நிறுவனங்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னால், சில விமான நிறுவனங்கள் சட்டத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாமல் தங்களுடைய சொந்த நடைமுறைகளை வந்து திணிப்பதற்கு விரும்புகின்றன அப்படி என்று சொல்லி, இதுதான் எங்களோட கொள்கை அப்படி என்று சொல்லி, அது சட்டத்துக்கு முரணாக இருந்தால் கூட பயணிகள் இப்படி சொன்னால் நம்பிடுவாங்க அப்படி என்று சொல்லி நினைத்து அப்படி ஒரு விஷயத்தை செய்ய பார்க்குறாங்க அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் வந்து ஒரு பயணி வந்து தன்னுடைய பயண அந்த பையை வந்து சரி செய்கிறதுக்கு அல்லது வந்து அதை மாற்றீடு செய்து கொடுக்கறதுக்கு அப்படி என்று சொல்லி வெவ்வேறு ஆப்ஷன்ஸை வந்து அவங்க ஏதோ ஒன்றில் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் விமான நிறுவனம் அதை கை கழுவி நழுவிவிட முடியாது அப்படி என்று சொல்லித்தான் உண்மையில் இந்த சட்டம் இருக்கின்றதாம். அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு 30 நாட்களுக்குள் அதற்கான பதிலை வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அத்தோடு இப்படி உங்களுக்கு ஏதாவது பயணப்பொதிகள் வந்து சேதமடைந்தால் நீங்கள் அதை உடனே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஏர்போர்ட்டில் வந்து புகார் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியில் விமான நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமான ஒரு கம்ப்ளைண்டை வந்து கொடுக்க வேண்டுமாம். அதற்கு பின்னர் வந்து உங்களுக்கு 30 நாட்களுக்குள் இந்த பணம் வந்து சேர வேண்டும், அது இந்த நஷ்டஈடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாமாம். இதை அது வந்து அந்த உங்களோட பயணப்பொதியை வந்து சரி செய்கிறதுக்கு அல்லது வந்து மாற்றீடு செய்கிறதுக்கு அல்லது அதற்கான அந்த பெருமதியை வந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பணமாக கொடுக்கிறது இப்படி என்று சொல்லி ஏதோ ஒரு பதிலை வந்து 30 நாட்களுக்குள் இவர்கள் தர வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருக்கிறது. அதை நீங்கள் எழுத்து மூலம் கேட்க முடியும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் உங்களுக்கு பதில் எதுவுமே சொல்லவில்லை என்று சொன்னால், உண்மையில் வந்து நீங்கள் ஒரு சிறிய ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்டில் வந்து நீங்கள் வழக்கு தொடர முடியும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவில் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு காலாண்டுக்கு ஒருமுறை வழங்கப்படும் ஜிஎஸ்டி எச்எஸ்டி மீளளிப்புகளில் 25% அதிகரிப்பு இன்று ஆரம்பிக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகையின் 50% வாழ்க்கை செலவு உயர்வுக்கான நிவாரணமாக கடந்த மாதம் வைப்பிலிடப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கான அதிகரிக்கப்பட்ட எச்எஸ்டி ஜிஎஸ்டி மீளளிப்புகள் இன்று முதல் வைப்பிலிடப்படும். இவற்றுக்கான அறிவிப்புகள் கடந்த ஜனவரி மாதத்தில் பிரதமர் மாக்கானியினால் வெளியிடப்பட்டிருந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடர்பில் மிகவும் அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்ஜாமீன் வழங்கக்கோரி அவர் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கண்டித்துள்ளனர். இந்நிலையில் திமுகவின் ஒவ்வொரு ஊழலாக வெளிவரும் நிலையில் மு க ஸ்டாலின் உத்தமர்வேடம் போடுவதற்கு முயற்சிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சாடியுள்ளது. மறுபுறத்தில் சாலையே அமைக்காமல் நிதி விடுவிக்கப்பட்ட முறைகேட்டில் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியல் அமைப்பு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது அவர்கள் முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஆகிய விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165082 4165082 4165082.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangagirar, 416-299-1020.
5: Master Productions, Matum She Shop Entertainment, Pirmayudan, Valangum, Valangum, Anirudh XV, Tour in Toronto. Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில். அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372672394 4162899993.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 அப்படியே நாங்கள் மெல்ல பேசலாம். சரி, அப்படியே வந்து சத்தமாக தான் சொல்லணும் என்னன்னு சொன்னால், இது வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 1-0 என்ற அடிப்படையிலே எஜிப்ட் அணி முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றது. எஜிப்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான போட்டி தான் இப்போது ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 தொடங்கியது, 47 கடந்திருக்கின்றது. 13வது நிமிடத்திலே எமாம் எஜிப்டினுடைய எமாம் முதலாவது கோலினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அணிக்கு. இதன் அடிப்படையிலே அது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், 3 ஆண் 1 பெண் இப்போது கைது செய்யப்பட்டு ஏராளமான சார்ஜஸ் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் தொடர்பாக என்று சொல்லி பார்க்கையில், 1.9 மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான காசோலை மோசடி தொடர்பாகத்தான் இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு. மார்ச் 16 ஒரு பெண், இதில் 3 ஆணும் 1 பெண்ணும், இந்த 4 பேரில் வந்து இந்த பெண்மணி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், பேங்கிலே 1.9 மில்லியனுக்கு அதிகமான பெறுமதியான காசோலையை வந்து இவர் பணமாக்கி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேரும் இணைந்து ஏராளமான இந்த மார்ச் 16-20 காலப்பகுதியிலே பேங்க்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கின்றார்கள். வித்ரோவல், இ டிரான்ஸ்ஃபர்ஸ், அதே போன்ற வாய பேமெண்ட்ஸ், பேங்க் டிராஃப்ட், இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வழி இருக்கோ தலைகளான் என்று இவ்வளவு வேலையை செய்திருக்கின்றார்கள். இப்படி மோசடியான இந்த வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு இப்படி இவ்வளவு பெரிய தொகையை வந்து இவர்கள் மோசடி பண்ணியிருக்கின்றார்கள். ஆக்ஸ்பிரிட்ஜில் தானாம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி டூரம் ரீஜினல் போலீஸ் இப்போது இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். சரி, அப்படியே வந்து இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. அது தொடர்பாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ரிப் ஃபெஸ்ட் இடம்பெறுகிறது, அப்படி நிறைய விஷயங்கள் இடம்பெறுகின்றன. நிகழ்வுகள் எல்லாம் நாளைக்கு வந்து கனடிய அணி மோதுகின்ற மேட்சும் 1 ஆரம்பிக்க இருக்கின்றது. மொராக்கோவோடு இந்த போட்டி இடம்பெற போகிறது. சமலேஷியஸ் ஆரம்பித்திருக்கின்றது இன்று தொடக்கம் 19 வரை. இப்படி ஏராளமான விடயங்களும் இருக்கின்றன, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சஞ்சீபன் இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். எல்லோருக்கும் ஒரு சிறந்த மகிழ்ச்சியான பாதுகாப்பான வார இறுதி அமையவும் வாழ்த்துக்கள்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: வெற்றி நடை போடும் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 5 8 9 9.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavarikalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு

நேரம் மதியம் 3:01, டொரண்டோ 33 டிகிரி செல்சியஸ், 42 டிகிரி செல்சியஸ் ஆக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி நிரஜா. நேர்கள் தொடர்ந்தும் காற்றலையில் திசையெங்கும் கிளக்குறிந்திருக்கலாம். இன்று மதிய காற்றலையில் உங்களோடு நான் என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமையின் மதிய காற்றலை இது. இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்நாடு பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். அதே நேரம் யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 4168241212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. தொடர்ந்தும் ஜிடிஐ பெருமகத்தை பொறுத்தவரையில் ஹீட் அலர்ட்டுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. 42 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இரவு 22, நாளை காலை 26 டிகிரி செல்சியஸாகவும், நாளை மதியம் 28 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கு உணர்ந்திருக்கலாம். 5 மணிக்கு உங்கள் தெரிவு பாடல்களோடு காஃபி டபுள் காத்திருக்கின்றது.

மூன்று மணி ஆறு நிமிடம் 33 டிகிரி செல்சியஸ் 42 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்னுடைய மதிய காற்றலை திசையெங்கும் கிழக்கு அணிந்திருக்கின்றோம். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மை ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரமாண்டமான இசை கொண்டாட்டம் நாளைய தினம் ஜூலை 4 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. 4379972307 இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மை மற்றும் ஆண்ட்ரியாவை கனடா வந்தடைந்து விட்டார்கள். ஹாப்பி நோமஸ் CA-இல் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்லைன் 437-997-2307 4379972307. ஃபீபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இன்றைய தினமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய போட்டியில் குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் ஈஜிப்ட் அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. இப்போது போட்டியினுடைய அரை நிமிடம் தாண்டியிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ந்தும் ஈஜிப்ட் அணி முன்னிலையில் காணப்படுகின்றது. 1-0 என்ற கோல் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவை முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளில் இன்னும் சில போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. முக்கியமாக அர்ஜென்டினா மற்றும் கெபோனிகளுக்கு இடையிலான போட்டி 6 மணிக்கும் அதே நேரம் 9:30 கொலம்பியா மற்றும் கானா அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. நாளைய நாளில் 1 மணி அளவில் கனடா மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. ஃபீபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமெட் தம்சீன். 437-860-7002 437-860-7002.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
5: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379
6: Prisha Law Professional Corporation.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
8: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044, selasi.ca.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: சிசியங்கம் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 3:19 57வது நிமிடத்தில் இப்பொழுது ஆஸ்திரேலியா ஒரு கோலை போட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியா அணியும் அதே நேரம் எஜிப்டும் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இன்றைய இந்த போட்டியின் போது இரண்டு அணிகளும் தலா ஒரு கோல்களை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கனடாவால் துண்ணாலை கரவி மக்கள் மன்றம் நடாத்தும் 29வது கோடைக்கால ஒன்றுகூடல் பற்றி அறிவித்தல். கனடாவால் துண்ணாலை கரவி மக்கள் மன்றத்தின் 29வது கோடைக்கால ஒன்றுகூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இலக்கம் 1555 நெல்சன் ரோட்டில் அமைந்திருக்கிற நெல்சன் பார்க்கில் நடைபெறவுள்ளது. அனைத்து துண்ணாலை கரவை மக்களை அன்போடு அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குவன் செயலாளர் 416-8341 பார்த்திபன் உபதலைவர் 416-5225-44. இந்நிலையில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் ஒரு முதலீட்டினை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு ஓய்வு கால இல்லத்தினை அல்லது ஒரு வெக்கேஷன் இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு கனவாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மிகவும் பிரபலமாக விற்பனையாகி வருகின்ற ஆசிகுடா கார்டன்ஸ் விற்பனை தொடர்பிலான மேலதிக விவரங்களை நாங்கள் இந்த நாளும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பாசிக்குடா கார்டன்ஸினை பொறுத்தவரையில் இலங்கை மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்ற பாசிக்குடா கடற்கரையில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் அமைய இருக்கின்ற கட்டுமானமாக காணப்படுகின்றது. ஒரு டவுன் ஹவுஸ் கட்டுமானமாக ஒரு விலாஸ் ரெசிடென்சியல் லேண்ட்ஸினை பெற்றுக் கொள்ளக்கூடிய கட்டுமானமாக இந்த கட்டுமானம் இருக்க போகின்றது. 200 மேலான டவுன் ஹவுஸ்கள் மற்றும் விலாஸ் ரெசிடென்சியல் லேண்ட்ஸ் ஆகியன இந்த ப்ரொஜெக்டில் உங்களுக்காக கிடைக்கப்பட இருக்கின்றன. இந்த வார இறுதி குறிப்பாக இன்று நாளை நாளை மறுதினம் இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் விற்பனைக்கான எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட் ஒன்றினை வழங்குகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக பேஸ் 1 விற்பனையினை முன்னிட்டு விசேட விலைக்கழிவுகள் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த 3 மாத்திரமே இந்த விசேட விலைக்கழிவுகளோடு நீங்கள் உங்களுக்கான ஒரு லொட்டினையோ யூனிட்டையோ இந்த பாசிக்குடா கார்டன்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மிகச்சிறந்த முதலீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பேச்சுலர் சைஸ் டவுன் ஹவுஸ்களை பொறுத்தவரையில் $23,000 என்கின்ற விலையில் இருந்து இப்பொழுது ஸ்பெஷல் ஆஃபராக 19,000 இந்த விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒரு ரூமினை கொண்டிருக்கின்ற இந்த யூனிட்களை பொறுத்தவரையில் $32,000 என்ற விலையில் இருந்து 27,000 இந்த விசேட சேல் இவெண்ட்டுக்காக விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. 2 பெட்ரூம் 2 வாஷ்ரூம்

0: கிச்சனோடு கொண்டிருக்கின்ற யூனிட்டை பொறுத்தவரையில் 49,000 டாலர்களில் இருந்து 7,000 டாலர்கள் குறைக்கப்பட்டு 42,000 டாலர்களாக குறைக்கப்பட்டிருந்தது. இந்த விசேட விலைகளை நீங்கள் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் பிரசன்டேஷன் சென்டர் கூட இருக்கின்றது, நேரடியாக சென்று நீங்கள் விவரங்களை இந்த காட்சிகளை கண்டுகொள்ள முடியும். மெஜஸ்டிக் சிட்டி மோலில் யூனிட் L10 டாலர் ஸ்டோருக்கு முன்பாக இந்த சிஎல் சென்டர் அமைந்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் விவரங்களை கலக்கலாம். நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட், 6478182798, 6478182798. குறிப்பாக வெளிநாடுகளுடைய பிரஜா உரிமையை கொண்டவர்கள் கூட இந்த கட்டுமானத்தில் குழம்புகளை சட்ட ரீதியாக செய்து கொள்ள முடியும். அதற்கான உதவிகளை செய்வதற்கும் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் தயாராக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இலகுவான பேமெண்ட் பிளானை கூட அவர்கள் வழங்குகின்றார்கள். பேங்க் லோன் வசதிகளை கூட செய்திருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய ஒரு கனவு வெக்கேஷன் ஹோமினை, ஒரு ஹொலிடே இல்லத்தினை, ஒரு ஓய்வுகால இல்லத்தினை, அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த லொகேஷனில் பாசிக்குடா பீச்சுக்கு அண்மையில் ஒரு முதலீட்டினை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை தாமதிக்காமல் அழைக்க முடியும்.
1: 2006 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் வெளிநாட்டு முகவர்களுக்கான பதிவகம் மற்றும் வெளிப்புற தலையீடுகள் குறித்த வெளிப்படைத்தன்மைக்கான ஆணையர் அலுவலகமாகியன வரும் மாதம் 4 முதல் தமது பணிகளை ஆரம்பிக்கவுள்ளன. வெளிநாட்டு சக்திகளின் தாக்கங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை கனடா மிக தீவிரமாக எடுக்கும் என தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரே, கனேடிய மக்களின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் விலைபேசிய குற்றச்சாட்டில் திமுக உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்ட சர்ச்சைகளின் மத்தியில் முதல்கட்டமாக 180 ரூபாய்களை தாவேகா எம்எல்ஏக்களுக்கு வழங்க திட்டம் தீட்டப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான சதி ஆலோசனைகளில் திமுக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் இணைந்து நட்சத்திர விடுதிகளில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளை அடுத்து போலீசார் கூறியுள்ளனர். தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த பேரத்தை நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரரையும் போலீசார் தேடி வருவதாகவும் அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் புதிய கூட்டணிகளை அமைப்பதற்கு ராஜபக்சேக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் எச்சரித்துள்ளது. மக்கள் நலன்களை அல்லாமல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்தை கொண்டு கூட்டணிகள் உருவாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய கூட்டணிகளின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்ட பின்னரே மக்கள் அவற்றுக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ்ட் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க. Free admission, free parking. Kottu Fest 2026.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பெஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: சலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இன்றைய விரயங்கள் சலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ. இந்த வேளையில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தருகின்ற இன்றைய நாளின் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலீட்டினைய செய்ய வேண்டும், அல்லது ஒரு மிகச்சிறந்த ஹொலிடே இல்லத்தினைய, ஓய்வு கால இல்லத்தினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற கனவினை நீங்கள் கொண்டிருந்தால், உங்களுக்காக அதை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பினை தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். நம்பிக்கையான முறையில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினை செய்து கொள்வது என்பது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம், அதற்குரிய சவால்களை நீங்கள் எண்ணிய சற்று அசௌகரியமாக உணரலாம். அவ்வாறு இல்லாமல் பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு டவுன் ஹவுஸினை, வில்லாஸினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த ப்ராஜெக்டினை பொறுத்தவரையில் ஒரு ஹோட்டல்ஸ் ரிசோர்ட்டுக்கு நிகராக பல்வேறுபட்ட வசதிகளோடு அமைய இருக்கின்ற ஒரு கட்டுமானமாக காணப்படுகின்றது. 200க்கும் மேலான டவுன் ஹவுஸ்கள், வில்லாஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் லேண்ட்ஸ் ஆகியன இந்த கட்டுமானத்தில் உங்களுக்காக கிடைக்கப்பெற போகின்றன. மட்டக்களப்பு நகரில் இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில், மிக முக்கியமாக இலங்கையின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற பாசிக்குடா கடற்கரையில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் மட்டக்களப்பு திருவோணமலை பிரதான வீதியிலேயே இந்த கட்டுமானங்கள் அமைய இருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. எனவே ஒரு சிறந்த லொகேஷனில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னையோ, அல்லது உங்களுக்கான ஒரு ஹாலிடே இல்லத்தினையோ, ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ நீங்கள் பெறக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டாக இந்த ப்ரொஜெக்ட் காணப்படுகின்றது. இப்பொழுது மிக விசேடமாக இந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட் பிரசன்டேஷனோடு உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. பாரிய விலை குறைப்பில் இந்த ஃபேஸ் 1 விற்பனையினை இந்த 3 நாட்கள் மாத்திரம் வழங்குகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். விவரங்களுக்கு அழைக்கலாம் 6478182798, 6478182798. குறிப்பாக பேச்சுலர் சைஸ் டவுன் ஹவுஸ்களை பொறுத்தவரையில் $23,000 இருந்து $4,000 குறைக்கப்பட்டு $19,000 ஸ்பெஷல் ஆஃபராக இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. 1-bedroom டவுன் ஹவுஸ்களை பொறுத்தவரையில் $32,000 இருந்து $5,000 குறைக்கப்பட்டு $27,000 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2-bedroom 2-washroom ஹோல் கிச்சனோடு கூடிய லோக்களை பொறுத்தவரையில் $49,000 இருந்து $7,000 குறைக்கப்பட்டு $42,000 இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மாத்திரம் வழங்கப்படுகிறவை குறிப்பிடத்தக்கது. $4,000 செலுத்தி நீங்கள் இதற்கான புக்கிங்கினை செய்து கொள்ள முடியும். இசி பேமெண்ட் வசதிகள், அதே வழியில் பேங்க் லோன் வசதிகளை கூட செய்து தருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். அது மட்டுமல்லாமல் இந்த கட்டுமானத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மாத்திரமே இந்த எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மெஜஸ்டிக் சிட்டி மோலில் அமைந்திருக்கின்ற பிரசன்டேஷன் சென்டருக்கு நீங்கள் நேரடியாக சென்று இதை பற்றிய மேலதிக தகவல்களையும் புகைப்படங்களையும் பிளான்களை எல்லாம் பார்த்துக் கொள்ள முடியும். அழைக்கலாம் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் 6478182798, 6478182798.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்.
1: என்னது?
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: Station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass.
11: 102.7 FM.

திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 35 டிகிரி செல்சியஸ், 44 டிகிரி செல்சியஸாக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாலை 28 இருக்க போகின்றது. இரவு 22, நாளை காலை 24, நாளை மதியம் 28. இன்று மாலையிலிருந்து நாளைய நாள் வரையிலும் இந்த சுற்றுச்சூழல் கனடாவினால் வந்து தண்டர் ஸ்டோம் வாட்ச், அதே நேரம் ஹீட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்ற மை குறிப்பிடத்தக்கது. வெளியில் செல்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கேற்ற மாதிரியான ஆடைகளோடு நீங்கள் இன்றைய நாளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமை வரையிலும் இந்த ஹாட் கண்டிஷன்ஸ் என்று தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். மின்னஞ்சல் முகவரியூடாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை நள்ளிரவின் பின்னர் ஒரு சதத்தினால் அதிகரிக்க காத்திருக்கின்றது. நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு
6: 4:01 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆஸ்திரேலியா மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 90வது நிமிடத்தை போட்டியிட்டிருக்கின்றது. 2 அணிகளும் சமநிலையில் இருக்கின்றன. தலா 1 கோல்களை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. போட்டியின் 13வது நிமிடத்தின் போது ஈஜிப்டினுடைய இமாம் அஷூர் கோலை போட்டிருந்தார். அதே நேரம் ஆஸ்திரேலியாவினுடைய முகமது ஹைனி 55வது நிமிடத்தின் போது கோலை போட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்னமும் மேலதிகமாக 6 நிமிடங்கள் 2 அணிகளுக்கும் வழங்கப்படுகின்றன. போட்டி 6 நிமிடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வேளையில் அணியின் வெற்றி எது என்பதை அல்லது இன்றைய போட்டியினுடைய வெற்றி எது என்பது பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று மாலை 6 மணிக்கு இன்னொரு போட்டி அர்ஜென்டினா விளையாடுகின்ற போட்டி இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகளுடைய ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான உத்தியோகபூர்வ அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நேட்டோ நாடுகளினுடைய உச்சிமாநாடு இந்த ஜூலை 7-8 தேதிகளில் இடம்பெற காத்திருக்கிறது. துருக்கியினுடைய அங்காராவில் இந்த மாநாடு இடம்பெறப் போகிறது. இப்ப இதுக்கு என்ன பிரச்சனை அப்படி என்று சொல்லி சொன்னால், டிரான்ஸ்லட்டிக் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அட்லாண்டிக்கினுடைய பாதுகாப்பு கூட்டணி, இந்த பாதுகாப்பு கூட்டணியில் வந்து இப்பொழுது ஒரு ராஜதந்திர பூகம்பம் பிடித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வருகின்ற போருக்கு ஐரோப்பாவின் உள்ளிருக்கின்ற இந்த நேட்டோ கூட்டணி ஒரு போதிய ஆதரவினை வழங்கவில்லை, தங்களுக்கு கைதறையல்ல அப்படி என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ஏற்கனவே பலமுறை தன்னுடைய நட்பு நாடுகள் மீது சொற்களால் தாக்கியிருக்கின்றார். இப்போது இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இடையிலான மிகப்பெரிய வேறுபாட்டை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் நேட்டோ அமைப்பிற்கு வாஷிங்டன் வழங்கும் அரசு அல்லது அசுர பங்களிப்பை ஒரு கேளிக்குரியது, சமநிலை பெற்ற கேளிக்கூத்து அப்படி என்று சொல்லி இப்பொழுது விவரித்திருக்கின்றார். இதில் ஐரோப்பாவினுடைய முக்கிய அணுசக்தி வல்லரசாக இருக்கின்ற பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நட்பு நாடுகளை அவர் தன்னுடைய பதிவில் வந்து தனித்து குறிப்பிட்டு இவர்கள் எங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கவில்லை இந்த போரில் அப்படி என்று சொல்லி கருத்து கூறியிருக்கின்ற அவருடைய எக்ஸ்தலத்தில். ட்ரம்பினுடைய இந்த பதிவில் பயன்படுத்திய நாடுகளின் சொந்த ஆயுதப்படை செலவினங்களின் புள்ளி விவரங்கள் நேட்டோவின் அதிகாரப்பூர்வ தரவுடன் ஒப்பிடும்போது அவை பெருமளவில் ஒத்துப்போவதாக உறுதியாக இருக்கிறது. இந்நிலையில் ஜூலை 6-7 தேதி இடம்பெறப் போகின்ற நேற்று மாநாட்டுக்கு முன்னதாகவே இது குறித்து ஒரு பாரியொரு பூங்கமும் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றமை ட்ரம்பின் காரணமாக அப்படி என்று சொல்லி உலக நாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. 4:03 இது திசையெங்கும் கிழக்கு ஒருங்கிணைந்திருக்கின்றோம்.

ஒரு சில வாகன விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிகமான தாமதங்களை இருந்தாலும் இரு அணிகளும் தலா ஒரு கோல்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலிய மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்று பொழுது வெளியாகி இருக்கிறது. ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் மேட்டா அதே நேரம் வந்து இந்த மேட்டாவினுடைய ஃபேஸ்புக்கினுடைய கிட்டத்தட்ட 2025 வரையும் பணியாற்றி கொண்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் சயின்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ்ட் ஆகி இருக்கின்ற ஒருவருடைய கருத்து இப்பொழுது உலக ஊடகங்களே கொஞ்சம் மாட்டி போட்டிருக்கிறது. யான் லேக்கன் அவர்கள் இவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற ஏஐ என்பது உண்மையில் இது ஒரு ஸ்மார்ட்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தி வருகின்ற எங்களுடைய வேலைத்தளங்களிலும் சரி அல்லது எங்களுக்கு தேவையான விடயங்களிலும் அதிகம் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற இந்த சாட் ஜிபிடி ஆக இருக்கலாம், கிளவுட் ஆக இருக்கலாம், ஜிமினி ஆக இருக்கலாம், இவை வந்து இப்போது இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் உண்மையில் இவை ஸ்மார்ட்டானதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை அப்படி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் இப்போது இந்த அட்வான்ஸ் மெஷின் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு லேப் என்று சொல்லக்கூடிய ஏஎம்ஐ லேப்பை வந்து நிரூபியிருக்கின்றார். இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதில் இருந்து ஒரு புதிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து அவர் பரிசோதித்து வருவதாக சொல்லியிருக்கின்றார். இதை தாண்டி அதாவது சாட் ஜிபிடி, கிளாட் மற்றும் ஜெமினி போன்ற பாவனைகளை தாண்டியதாக ஒரு ஒரு விடயத்தை மக்களுக்கு வழங்க இருக்கின்றது இது அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். இதில் ஒரு மெஷின் ஓரியன்டாக இல்லாமல் இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற ரோபோ வகையிலானதாக இல்லாமல் ஒரு புதிய விடயத்தை இந்த ஏஎம்ஐ லேப் உருவாக்குகின்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தரும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். பரிசில் இவை இப்பொழுது டெவலப் பண்ணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய மீடியாவாக இருக்கலாம், அதே நேரம் வந்து அமேசானுடைய ஜெஃப் பெசோஸ் ஆகியோரும் வந்து இதில் வந்து பங்குதாரர்களாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்று சொல்லக்கூடிய LLMs என்று சொல்லலாம், இப்பொழுது சாட் ஜிபிடி போன்றவற்றை வந்து, ஆனால் இதை தாண்டிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மக்களுக்கு தேவையான ஒரு விடயம் $1,498 $1,498 மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98 உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய விரயங்கள் சலசி ஃபர்னிச்சர் 3350 Pharmacy Avenue, Scarborough.

0: 4:16 40°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் உங்களுக்கான ஒரு நம்பகரமான முதலீட்டினோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹொலிடே இல்லத்தினோ அல்லது ஒரு ஓய்வு கால இல்லத்தினோ மிக மிக சிறந்த

0: 4:18 திசையங்கம் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் மறுபடியும் நாங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த முதலீட்டினை, மிகச்சிறந்த ஒரு லொகேஷனில் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பாசிக்குடா கார்டன்ஸ் விற்பனை பற்றிய விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற ஒரு விற்பனை. இலங்கையில் ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு ஹொலிடே இல்லத்தினையோ ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த கனவினை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்பது பற்றிய ஒரு கேள்வி, நம்பகரமான முறையில் அவற்றினை செய்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடும். அதனை தவிர்த்து உங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையின் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற பாசிக்குடா கடற்கரையில் இருந்து வரும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இலங்கையின் கிழக்கில் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியிலேயே, குறிப்பாக மட்டக்களப்பு நகரிலிருந்து கூட கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானம் இடம்பெறுகின்றது. இங்கு நீங்கள் டவுன் ஹவுஸ்கள், விழாக்கள், அது மட்டுமில்லாமல் லேண்ட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான விற்பனையினை தந்து கொண்டிருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். நீண்ட காலமாக நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இவ்வாறு இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பல்வேறுபட்ட இன்வெஸ்ட்மெண்ட்களை பெற்று தந்தவர்களாக நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் திகழ்ந்து வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் விற்பனையினை பொறுத்தவரையில் இப்பொழுது இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவற்றினை விசேட பிரைஸ் ஓஃபோர்டு வழங்கிக் கொண்டிருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக இந்த 3 நாட்களும் இந்த ஃபேஸ் 1 விற்பனை குறித்த ஸ்பெஷல் ஓஃபர்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பச்சுலர் சைஸ் டவுன் ஹவுஸ்களை $23,000 $5,000 $4,000 குறைத்து இப்பொழுது $19,000 ஸ்பெஷல் ஆஃபரில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு 1-பெட்ரூம் டவுன் ஹவுஸ்களை $32,000 இப்பொழுது $27,000 $5,000 குறைவாக எக்ஸ்க்ளூசிவாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் 2-பெட்ரூம் பிளஸ் 2 வாஷ்ரூம் ஹோல் கிச்சனுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை $49,000 $7,000 குறைவாக $42,000 இப்பொழுது இந்த எக்ஸ்க்ளூசிவ் 3-டே விற்பனையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் 6478182798 6478182798. குறிப்பாக நீங்கள் டவுன் பேமெண்ட் ஆக $5,000 செலுத்தி இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் புக் செய்து கொள்ள முடியும். மெஜஸ்டி சிட்டி மாலில் பிரசன்டேஷன் சென்டர் கூட அமைந்திருக்கின்றது. குறிப்பாக யூனிட் L10 டொலர் ஸ்டோருக்கு முன்பாக இந்த பிரசன்டேஷன் சென்டர் அமைந்திருக்கிறது. அங்கு கூட நீங்கள் சென்று புக்கிங் செய்து கொள்ள முடியும், விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் வெளிநாடுகளின் சிட்டிசன்ஷிப்பை கொண்டவராக இருந்தால் கூட சட்ட ரீதியாக இலங்கையில் இந்த வீடுகளில் ஒன்றினை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். அதற்கான உதவிகளையும் செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பேமெண்ட் பிளான் ஒழுங்குகள், பேங்க் லோன் ஒழுங்குகளை கூட இந்த வீடுகளில் ஒன்றினை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தயாராக இருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த பாசிக்குடா கார்டன்ஸில் இலங்கையில் பாசிக்குடா கடற்கரை கண்மையில் ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினை பெற்றுக் கொள்ள அழைக்கலாம். 6478182798 6478182798.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kalai 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes market il ye cheapest SUV best warranty udan perum vaipaga 2026 RVR kalai varantham $78 plus tax il irundhu 5 aandugalukku aladhu 100000 kilometers ku free oil changes udan petukollungal anaitu pudhiya vaagana kolvanavargalukkum visada parisugalum kaathirukkum Ahmed Thamseen 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions Business Registrations Accounting Income Tax HST Registration Filing Closing and HST Rebate இத்துடன் Food Handler Certificate Smart Surf மற்றும் PTC License இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல் KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM business.ca
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morningside and Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி
4: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
6: நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388 416-649-6388
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் East FM 102.7
8: எப்போதுமே ஃப்ரெஷ் யா ஃபீல் பண்ண East FM கேளுங்க
9: Everything you like everything you need is found only here
8: East FM 102.7
10: East FM Tamil Seidhigal
11: கனடாவில் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு காலாண்டு குறுமுறை வழங்கப்படும் GST HST மேலளிப்புகளில் 25% அதிகரிப்பு இன்று ஆரம்பிக்கின்றது அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகையின் 50% வாழ்க்கை செலவு உயர்வுக்கான நிவாரணமாக கடந்த மாதம் வைப்பிடப்பட்டிருந்தது 5 ஆண்டுகளுக்கான அதிகரிக்கப்பட்ட GST HST மேலளிப்புகள் இன்று முதல் வைப்பிடப்படும் இவற்றுக்கான அறிவிப்புகள் கடந்த ஜனவரி மாதத்தில் பிரதமர் மார்க்கானியில் வெளியிடப்பட்டிருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடர்பில் மிகவும் அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர் முன்ஜமீன் வழங்கக்கோரி அவர் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கண்டித்துள்ளனர் இந்நிலையில் திமுகவின் ஒவ்வொரு ஊழலாக வெளிவரும் நிலையில் மு க ஸ்டாலின் உத்தமர்விடம் போடுவதற்கு முயற்சிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சாடியுள்ளது மறுபுறத்தில் சாலையை அமைக்காமல் நிதி விடுக்கப்பட்ட முறைகேட்டில் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஈவா வேலு சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளனர் இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது அவர்கள் முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஆகிய விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளன.
10: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
12: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: ஈழம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
13: சபா இப்பவே கண்ண கட்டுது.
14: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
3: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்.
15: ஹலோ யாருங்க?
16: ஹலோ
17: ஹலோ,
15: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
3: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
1: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
2: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: ரிவர்டேல் பவுன் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுன் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுன் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கையில் தமிழர் தாயக பகுதிகளில் ஒரு நம்பகரமான முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும், அல்லது உங்களுக்கான ஒரு ஓய்வுகால இல்லத்தினையோ அல்லது ஒரு ஹாலிடே ஹோமினியோ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற கனவினை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அதுக்குரிய நம்பகரமான வழிமுறைகளை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான கனவினை நிறைவாக்குகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த பாசிகுடா கார்டன்ஸ் விற்பனையை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் வழங்கி வருகின்றது. மட்டக்களப்பு நகரிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இலங்கையின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த பாசிகுடா பீச்சிலிருந்து வரும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் மட்டக்களப்பு திருவண்ணாமலை பிரதான வீதியினோட இந்த பாசிகுடா கார்டன்ஸ் கட்டப்பட இருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. அனைத்து வசதிகளும் அண்மையில் இருக்கின்ற ஒரு லொகேஷன். அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட விடயங்கள், டவுன் ஹவுஸ்களை மற்றும் வில்லாஸ்களை அதோடு ரெசிடென்ஷியல் லேண்ட்களை நீங்கள் இந்த ப்ரொஜெக்டில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஹோட்டல்ஸ் ரிசோர்ட்ஸுக்கு நிகராக பல்வேறுபட்ட வசதிகளோடு இந்த பாசிகுடா கார்டன்ஸ் அமைய இருக்கின்றது. 24 மணி நேரமும் ரெஸ்டாரண்ட்ஸ் வசதிகள், அது மட்டுமல்லாமல் லைட்ஸ் கார்டன்ஸ் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு கட்டுமானமாக இந்த பாசிகுடா கார்டன்ஸ் அமைய இருக்கின்றது. இங்கு நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டினையோ ஒரு சிறந்த ஓய்வுகால இல்லத்தினையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். விவரங்களை கலக்க முடியும் 6478182798, 6478182798. குறிப்பாக இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்களோடு எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்டினை நடத்தி கொண்டிருக்கின்றது நல்லூர் குமரன். குறிப்பாக பாரிய பிரைஸ் ஆஃப் இந்த வீடுகளுடைய விலைகளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாசிகுடா கார்டன்ஸில் நீங்கள் ஒரு பேச்சுலர் சைஸ் டவுன் ஹவுஸினை பெறுவதாக இருந்தால் $23,000 இப்பொழுது $4,000 குறைக்கப்பட்டு $19,000 ஸ்பெஷல் ஆஃபரில் பதிவு செய்து கொள்ள முடியும். 1-bedroom டவுன் ஹவுஸினை $32,000 $5,000 குறைக்கப்பட்டு $27,000 நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். அதே வழியில் 2-bedroom 2-bathroom ஹோல் கிச்சனுடன் கூடிய டவுன் ஹவுஸினை $49,000 $7,000 குறைக்கப்பட்டு $42,000 நீங்கள் இப்பொழுது பதிவு செய்து கொள்ள முடியும். இன்றும் நாளையும் நாளை மறுதினம் மாத்திரமே இந்த ஃபேஸ் 1 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் முறை குறிப்பிடத்தக்கது. மெஜஸ்டிக் சிட்டி மோலில் பிரசன்டேஷன் சென்டர் கூட அமைந்திருக்கின்றது. அங்கு சென்று விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும், புக்கிங்கை செய்து கொள்ளலாம், பல்வேறுபட்ட பிளான் போன்ற விவரங்களை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். $5,000 மாத்திரம் டவுன் பேமெண்ட் ஆக செலுத்தி நீங்கள் இந்த ஸ்பெஷல் ஆஃபரோடு பாசிகுடா கார்டனில் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டினையோ ஒரு கனவு இல்லத்தினையோ ஒரு ஓய்வுகால இல்லத்தினையோ ஒரு ஹாலிடே ஹோமினியோ சொந்தமாய்க்குள்ள அழைக்கலாம். நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட், 6478182798, 6478182798.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 4:47 பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மயி மற்றும் அன்ட்ரியா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரமாண்டமான இசை கொண்டாட்டம் நாளைய தினம் July 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் நடைபெறுகின்றது. 4379972307 இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மை மற்றும் அன்றியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோம்டாஸ் .ca-யில் உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹாட்லைன் 4379972307, 4379972307. பெனல்டி முறையிலான வெற்றிக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2 அணிகளுக்கும் இடையில் ஆஸ்திரேலியா மற்றும் ஈஜிப்ட் அணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் முதல் சுற்றை பொறுத்தவரையில் ஈஜிப்ட் 2 பெற்றிருக்கின்றது. அதே நேரம் ஆஸ்திரேலியாவும் 2 பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னதாக போட்டியின் முடிவில் 2-1 இருந்தது. தொடர்ந்தும் இந்த பெனல்டிக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் முடிவில் இந்த அணி வெற்றி பெறும் என்பதை தீர்மானிக்க முடியும். இந்த சூரிய அஸ்தமனம் சன்செட் என்பது இயற்கையில் பலரை கவர்ந்த ஒரு விடயம் என்று சொல்லச் சொல்லலாம். இந்த சன்செட் தொடர்பான ஒரு பாரிய ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மையில் 2023 இந்த ஸ்டடி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2500 பார்ட்டிசிபென்டம் இந்த ஸ்டடி மேற்கொள்ளப்பட்டதன் ஊடாக முக்கியமான சில விடயங்கள் வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோனுடைய சைக்காலஜி ரிசர்ச்சராக இருக்கின்ற ஜெனிஃபர் ஸ்டெல்லர், அதே நேரம் அமெரிக்காவினுடைய சில பல்கலைக்கழகங்கள் இணைந்து, குறிப்பாக அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி மற்றும் ஏனைய பல்கலைக்கழகங்கள் இணைந்து இந்த ஆய்வுகளை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த சன்செட்டை பார்ப்பது என்பது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு நன்மை பயக்கின்ற விடயம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இன்வோர்ட் ஃபோக்கஸ் இது உருவாக்குகின்றது. இப்போ உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கின்றது, ஆங்ஸைட்டி இருக்கின்றது, வெவ்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால், சன்செட் போன்ற அழகான விடயங்களை ரசிப்பதன் ஊடாக உங்களுடைய பிஹேவியரில் வந்து மாற்றம் ஏற்பட்டுக் கொள்ளுகின்றது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் ஒன்று ஏற்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரீசர்ச் சொல்லியிருக்கின்றார்கள், இதன் ஊடாக உங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் தோட்ஸ் மாறுது, அதே மாதிரி பிடிச்ச விஷயங்கள் மாறுது, ஒரு ஒரு மெமரி பூஸ்ட், ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்லீப் பேட்டர்னை வந்து அதிகரிக்கின்றது, ஆங்ஸைட்டி இல்லாத உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அதை தருகின்றது, ஒரு மீனிங்ஃபுல்லான பவரை வந்து உங்களுடைய மூளைக்கு அதை வழங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். சன்செட் போன்று ஏராளமான விடயங்கள் வந்து மனிதன் இயல்பாக வரக்கூடிய விடயங்களாக பார்த்து மகிழ்வது உண்டு. ஆனால் சன்செட் என்பது மிக மிக இலகுவாக எல்லோரும் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும், அதே நேரம் எல்லோருக்கும் இது உதவக்கூடிய விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வினூடாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விடயத்தோடு இன்றைய நாளனுடைய திசையெங்கும் கிழக்கு உங்களை விருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றது. விளம்பரங்கள் பாடல்களை தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களோடு காஃபி டபுள் டபுளில் நீங்கள் மேலும் மணி வரை இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4 1 6 5 5 4 4 0 4 0

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க Free admission, free parking. Kottu Fest 2026.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
4: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்கள்.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பார்க்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
1: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779

0: நேரம் மாலை 5 மணி. இஸ்டெஃபம் தமிழின் மாலை காற்றில் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். இஸ்டெஃபமினை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நீங்களும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் யூடியூப்பில் இப்போது காணொலிகளாக இஸ்டெஃபம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 416-8-2-4-1-2-1-2 மின்னஞ்சல் இஸ்டெஃபம் 102.7@gmail.com. 31 டிகிரி செல்சியஸ் ஆனால் 40 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுற்றுச்சூழல் கனடா இன்றைய நாளில் குறிப்பாக அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. ஒரு பக்கம் ஹீட் அலர்ட், இன்னொரு பக்கம் தண்டஸ்ட்ரோம் காணப்போச்சிருக்கின்றது. இது நாளைய நாள் காலை பொழுது வரையிலும் தொடர இருக்கிறது. நாளை 22 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும், இன்று இரவு வெப்பநிலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டாலும், 22-24 இருந்தாலும் கிட்டத்தட்ட 43 வரை உணரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. 1 சதத்தினால் விலை அதிகரிக்கப் போகின்றது நள்ளிரவின் பின்னர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனிடம் வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்ட், ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் விபத்துகளும் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. டிபிபியை பொறுத்தவரையில் 401 ராமில் ஒரு வாகன விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் இதனிடம் ஃபிஞ்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது குறிப்பாக எக்லிண்டன் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று நோர்த் பவுண்டிலும் அது மாதிரியான தாமதங்களை தந்து கொண்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் வே பொறுத்தவரையில் எவென்யூ கரையில் ஒரு வாகன விபத்து பதிவாகி இருக்கின்றது. இந்த வெஸ்ட் பவுண்டின் தாமதங்கள் குறிப்பாக ஜீன் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஃபீபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது. பெனால்டி முறையில் இப்போது வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெனால்டி 2வது பெனால்டி முறையில் குறிப்பாக ஈஜிப்ட் அணி வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2-4 என்று முன்னதாக 1-1 என்ற சமநிலையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது 2-4 என்ற பெனால்டியில் கோல்களை ஈஜிப்ட் அணி பெற்றுக் கொண்டதன் காரணமாக இந்த போட்டியில் இப்போது ஈஜிப்ட் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா இந்த போட்டியோடு இந்த உலகக்கிண்ணத்திலிருந்து விடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் அடுத்த போட்டி அர்ஜென்டினா மற்றும் கெபோனிகளுக்கு இடையிலான போட்டி மாலை 6 மணிக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. காஃபி WAA ஆரம்பிக்கின்ற முதல் நேரே சந்திக்க போன்ற முடிப்புட்டியூர் ராஜா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை மறந்து நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
1: நல்ல விஷயம். நல்ல காலநிலை, சூடும் குளிரும் சேர்ந்து வருவது நல்ல
2: பழைய மாணவர் சங்கம் நடத்த கோடால அமுகமான ஒரு கொண்டாட்டம் மொனிசை பார்க்கல இருக்கிறது. நாளைக்கு 2வது பார்க்கல ஆறும் வரலாம், கலந்து கொள்ளலாம், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. இந்த தகவல் தந்தது உங்களுக்கு நன்றி. பாடல் வந்து சங்கீத திருநாளா இந்த பாடல்.
0: சரி, உங்களுக்காக பாடல் வருகின்றது. நன்றி. உடுப்பட்டி ராஜா.
2: நன்றி.

காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:06:31 40°C 40°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 4:06:54 ஊடாக நீங்கள் மணிந்து கொண்டு பாடல்களை விரும்பி கேட்கலாம். காஃபி டபுள் டபுளில் பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மையை மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரமாண்ட இசை கொண்டாட்டம் நாளைய தினம் July 4 மாலை 5 முதல் விபி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. 4379972307. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மையை மற்றும் ஆண்ட்ரியா கனடா வந்தறிந்திருக்கிறார்கள். தி ஹாப்பி namdas.ca இல் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹாட்லைன் 4379972307. 4379972307.

0: பாட்டு நாலு விஷயம்
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, Quebec borderக்கு 8 minutes, St. Lawrence Riverக்கு 12 minutes, Cornwallக்கு 30 minutes, Montrealக்கு 1 hour, US borderக்கு 30 minutes மற்றும் Valmorin Templeக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens. ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர். 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477076868. 647-770-6868.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: சுவை சுவையான பாடல்களுடன் சொக்க வைக்கும் மாலை பொழுது.
7: இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. ஸ்டார்ட் மியூசிக்.
1: காற்றலையில் இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி

0: 5:20:34°C 41°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் அல்லது உங்களுக்கான ஒரு ஹொலிடே இல்லத்தினையோ ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கனவினை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதனை எவ்வாறு நம்பகரமான முறையில் செய்து கொள்வது என்பது பற்றி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இந்த சூழலில் உங்கள் கனவினை நனவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். இலங்கையின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற பாசிக்குடா கடற்கரைக்கு வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் கட்டப்பட இருக்கின்ற பாசிக்குடா கார்டன்ஸில் உங்களுக்கான ஒரு அழகான டவுன் ஹவுஸினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் விசேட ஸ்பெஷல் ஆஃபர்களோடு பிரைஸ் ஆஃபோடு உங்களுக்கான இந்த இல்லங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை வழங்குகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 6478182798 நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸுடைய அதிபர் திரு ரிஷிகேஷன் அவர்கள் எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரிஷிகேஷன்.
2: வணக்கம்.
1: இந்த சேல்ஸ் இவெண்ட் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது, 3 நாள் இடம்பெற போகிறது. எவ்வாறான விசேட ஆஃபர்கள் இந்த சேல்ஸ் இவெண்டில் வழங்கப் போவார்கள்?
2: 1 பெட்ரூம் 1 வாஷ்ரூம் ஹால் கிச்சன் ரெகுலர் பிரைஸ் வந்து 32,000 நாங்கள் விற்கணும். ஏனென்றால் டெவலப்மெண்ட் சார்ஜ் தான் சேர்த்து இப்போ இந்த 3 டேஸ் மாத்திரம் 27,000 அதை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இதை வந்து உடனடியாக புக் பண்ணலாம். 5,000 டவுன் போட்டு ஆக்கள் புக் பண்ணலாம். ஸோ 5,000 or 2,000 நீங்கள் தந்து புக் பண்ணி போட்டு ஒரு மாதத்துக்கு கூட மிச்ச பேமெண்ட் செய்யலாம். 49,000 2 பெட்ரூம் 2 வாஷ்ரூம் ஹால் கிச்சன் வந்து 42,000 ஆஃபர் பண்ணுறோம். அதை விட பேச்சுலரும் கொடுக்குறோமேண்டா நிறைய பேர் இங்கே இருந்து போய் அங்கே நிற்கணுமன்றதுக்காக வேண்டி $23,000 வரும்போதியான பேச்சுலர் டவுன் ஹவுஸ் வந்து 19,000 கொடுக்குறோம். இது வந்து இங்கே தியாக்கள் எல்லாரும் போய் அங்கே ஒன்றாயிருந்து வாழ்றதுக்கு அவண்டிதான் இந்த டெவலப்மெண்ட் செய்யறோம். எங்களோட நாட்டையும் நாங்கள் போகணும், அங்கே இருக்கணும். அப்ப எங்களுக்கு சுவாத்தியம் குளிர்காலத்தை. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து இந்த வடிவா டிசைன் பண்ணிருக்கோமேண்டா ட்ரிங்கோமணி ரோட்ல வருது, 10 கிலோமீட்டர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கு. ட்ரிங்கோமலையும் 108 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப சோ நல்ல தண்ணி நல்ல வசதி,
1: 20 கிலோமீட்டர்
2: பாசிக்குடா கடல்ல இருந்து 4 கிலோமீட்டர் எங்கட சைட்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல தான் கடல் வருது. சோ பாசிக்குடா அழகான பீச்
1: இன்னைக்கு
2: நல்ல இடத்துல அதுவும் உண்டு
1: கண்டிப்பா.
2: சோ அப்ப இதை நீங்க வேண்டி எல்லாரும் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கா வேண்டி ஒரு ஆரோக்கியமான ப்ரொஜெக்டா நான் நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்.
1: நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் மேலதிக விவரங்களுக்கு நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் அழைக்க முடியும். 6478182798 6478182798

0: 5:28 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலோடு ஐஸ்வர்யா. வணக்கம். வணக்கம். அப்படி
1: இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்க போறீங்க? ரிஷி கொஞ்சம் பிஸியா இருக்கிறார், அதான் பிரச்சனை.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: ஜல்லிக்கட்டு காளையாக்கும். சிறுமல்லி
0: பூவே ஜெயின் பாடல் வருகின்றது. செய்திகளின் பிற்பாடு. நன்றி நிமிஷம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். கனடாவால் துண்ணாலை கரவை மக்கள் மன்றம் நடாத்தும் 29வது கோடைக்கால ஒன்று கூடல் பற்றி அறிவித்தல். கனடாவால் துண்ணாலை கரவை மக்கள் மன்றத்தின் 29வது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை 1555 நெல்சன் ரோட்டில் அமைந்திருக்கின்ற நெல்சன் பார்க்கில் நடைபெறவுள்ளது. அனைத்து துண்ணாலை கரவை மக்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் செயலாளர் 416-834-1081, பார்த்திபன் உபதலைவர் 416-522-5544.
2: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
3: பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல். பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-908-5656.
2: East FM, Tamil, Seidigal.

0: கனடாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் வெளிநாட்டு முகவர்களுக்கான பதிவகம் மற்றும் வெளிப்புற தலையீடுகள் குறித்த வெளிப்படைத்தன்மைக்கான ஆணையர் அலுவலகம் ஆகியன வரும் மாதம் 4 முதல் தமது பணிகளை ஆரம்பிக்கவுள்ளன. வெளிநாட்டு சக்திகளின் தாக்கங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை கனடா மிக தீவிரமாக எடுத்துக் கொடுக்கும் என தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி, கனேடிய மக்களின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியினை கற்கும் நோக்கில் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் விலைபேசிய குற்றச்சாட்டில் திமுக உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்ட சர்ச்சைகளின் மத்தியில் முதல்கட்டமாக 180 ரூபாய்களை தவேக எம்எல்ஏக்களுக்கு வழங்க திட்டம் தீட்டப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான சதி ஆலோசனைகளில் திமுக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் இணைந்து நட்சத்திர விடுதிகளில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளை அடுத்து போலீசார் கூறியுள்ளனர். தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த பேரத்தை நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரரையும் போலீசார் தேடி வருவதாகவும் அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் புதிய கூட்டணிகளை அமைப்பதற்கு ராஜபக்சேக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் எச்சரித்துள்ளது. மக்கள் நலன்களை அல்லாமல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்தை மட்டும் கொண்டு கூட்டணிகள் உருவாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய கூட்டணிகளின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்ட பின்னரே மக்கள் அவற்றுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
3: சுவை சுவையான பாடல்களுடன் சொக்க வைக்கும் மாலை பொழுது.
4: இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு.
3: காற்றலையில் இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்.

0: உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து எங்களோடு தேவகுமார், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம்.
0: நலமா இருக்கிறீங்க. என்ன பாட்டு கேட்க இந்த பொழுதுல? தாராளமாக உங்களுடைய தெருவில் பாடல் ஒழிக்கின்றது. நன்றி தேவகுமார்.
1: நன்றி,
0: வணக்கம். அர்ஜென்டினா மற்றும் கெபோனிகளுக்கு இடையிலான போட்டி 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த வேளையில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் தருகின்ற நாளின் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இலங்கையில் பாசிகுடா கார்டன்ஸ் கட்டுமானத்தில் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த இல்லத்தினையோ அல்லது மிகச்சிறந்த முதலீட்டினையோ செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் தருகின்றது. மட்டக்களப்பு நகரிலிருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த பாசிகுடா கார்டன்ஸ் கட்டுமானம் இடம்பெற இருக்கின்றது. மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியிலேயே இந்த கட்டுமானம் நடைபெறப் போகின்றது. இலங்கையின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற பாசிகுடா கடற்கரை கூட இந்த கட்டுமானங்களிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ரிசோர்ட் ஸ்டைலில் பல்வேறுபட்ட வசதிகளை உள்ளடக்கி இந்த ப்ரொஜெக்ட் கட்டப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாளையும் நாளை மறுதினம் விசேட பிரைஸ் ஓஃபோடு சேல்ஸ் இவெண்ட்டினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். அது பற்றிய நாங்கள் தகவல்களையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் உடைய ப்ரொஜெக்ட் மேனேஜர் கிருஷ்ணா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம் காந்த்.
2: வணக்கம். என்ன மாதிரியான விடயங்கள் இந்த பாசிகுடா கார்டன்ஸுக்குள்
3: உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் மிஸ்டர் ரிஷி சில நிமிடங்களுக்கு முன்னர் இதை பற்றின விவரங்களை கூறியிருந்தார். நானும் அவரும் நின்ற கால நண்பர்கள். இதற்கு முன்னம் ரஷ்யை பற்றி ஒன்று கூற வேண்டும். அவர் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்டை மிக வெற்றிகரமாக சில காலங்களுக்கு முன்னர் கட்டி முடித்தவர். அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டு விட்டன. இதற்கு பின்னர் அவருடைய ஒரு கனவு இலங்கை பிறந்த மண்ணில் அதே போன்ற ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும். அதை எங்கள் மக்களுக்கு அதிக அளவு குறைந்த விலையில் விற்று அவர்களையும் அங்கு நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரு விருப்பம். நாங்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இறுதியாக இந்த கனடா மண்ணில் இருக்கின்றோம். இதன் காரணமாக மிகவும் நல்ல ஒரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதை வந்து பாசிகுடா பீச் எங்களுடைய இதை சொல்லுவோம், பாசிகுடா கார்டன்ஸ். இது வந்து 4 km தூரத்தில் இருக்கிறது. திருங்கோமலை ஹைவேயோடு டவுன்ல இருந்து 27 km தூரத்திலும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அதில் 10 km டிஸ்டன்ஸிலும் பாசிகுடா பீச்சில் இருந்து 4 km தள்ளி. நீங்கள் ஒரு யோசிக்கலாம், சுனாமி அல்லது கடற்கரை இதுகள் இருக்கேக்கு என்னண்டு போயிருக்கேக்கே ஏதாவது அசம்பாவிதங்கள், அதற்காகவே நாங்கள் அந்த பீச் கரையோரத்தில் இருந்து 4 km தூரமாக திருங்கோமலைக்கு 108 km தூரத்திலும் இந்த பாசிகுடா கார்டன்ஸ் அமைந்துள்ளது. விலைகளை பற்றி சற்று முன்னர் ரிஷி கூறியிருந்தார். இதற்கு
2: தொடர்ந்து நாங்கள் அந்த விலை விவரங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6478182798, 6478182798.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 5:46 இந்த வேளையில் அடுத்த பாடலோடு எங்களுடன் கரண், வணக்கம்.
1: வணக்கம், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் கரண், உங்களை மாதிரி நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாட்டை கேட்க போறோம்?
1: எனக்கு பாரதிராஜாண்ட இயக்கத்தில் வந்த கர்த்தமா படத்துல இருந்து இந்த ஊராளை பொண்ணு தாய் நசனல் அவார்டு பண்ண பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடல்ல விளம்பரங்களை தொடர்ந்து ஒழிக்க இருக்கின்றது. நன்றி, நிகழ்ச்சி ஒன்று வைக்கிறேன். சலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய விரயங்கள் சலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள், 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
6: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
8: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
9: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
10: வழங்கப்படுகின்றது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 5:56, 34°C, 41°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுடன் ரோஹிணி, வணக்கம்.
1: வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்
1: இன்னைக்கு? வந்து கண்ணாமூச்சி என்னடா, கண்டுகொண்டேன் படத்திலிருந்து.
0: ஆமாம், உங்களுடைய தெரிவாக இந்த பாடல் வருகின்றது. நன்றி, நிகழ்ச்சி.
1: நன்றி, உங்களுக்கும் வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
0: உப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.
1: சுவை சுவையான பாடல்களுடன் சொக்க வைக்கும் மாலை பொழுது.
7: இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு.
1: காற்றலையில் இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்.
8: காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 6:05 34°C, 41°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காலை பொழுது 24, நாளை மதியம் 28, நாளை மாலை 25°C. சுற்றுச்சூழல் கனடாவினால் தண்டஸ்டுமுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹீட் அலர்ட் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபீபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் குறிப்பாக அர்ஜென்டினா மற்றும் கெபோவர்டி அணிகள் மோதுகின்ற போட்டி 6 மணிக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த போட்டியில் இருந்து எந்த அணி வெளிநடப்பு செய்ய போகிறது, இந்த அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகிறது என்பதை கண்டுகளிப்பதற்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஈஸ்ட் எஃப்எம் இப்பொழுது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலும் பின்தொடரலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-824-1212 2.7@gmail.com நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. நள்ளிரவின் பின்னர் ஒரு சதத்தினால் விலை அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாடல் தெரிவுடன் எங்களோடு சிவகுமாரன், வணக்கம்.
9: வணக்கம் அறிவிப்பாளர், நான் கூட பெயர மறந்து போனேன்.
8: சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
9: சஞ்சீவன், சஞ்சீவன் தான். நான் இன்றுதான் உங்களோடு கேட்கின்றேன்.
8: அப்படியா, நன்றி நன்றி.
9: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் காப்பான் என்ற படத்தில் இருந்து லெஸ்லி லெவிஸ் ஜொனிட்டா காந்தி இருவரும் பாடிய ஹே பி எமிகோ டிஸ்கோ டிஸ்கோ லெட் ஹனி க்ளோ நான் சந்தியாகோ நெவர் எவர் எமிகோ என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
8: உங்களுக்காக இந்த பாடல் ஒழிக்கட்டும். நன்றி நேஷன் அணிந்தோண்டுமைக்கு.
9: நன்றி
8: வணக்கம். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மையை மற்றும் அன்றியா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரமாண்ட இசை கொண்டாட்டம் நாளைய தினம் சனிக்கிழமை ஜூலை மாதம் 4 மாலை 5 முதல் விட்வி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. 4379972307 நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மையை மற்றும் அன்றியா கனடா வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமேட்ஸ் .ca-யில் உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். 4379972307 4379972307

0: 6:12 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 12 நிமிடத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா மற்றும் கிபோனிகளுக்கு இடையிலான போட்டி எந்தவித கோல்களும் இன்றி இரு அணிகளும் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் அடுத்த பாடல் தெரிவுடன் எங்களோடு பவி, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? தரலாமா, ஒரே ஒரு பாட்டு தான் தரலாம், சொல்லுங்க என்ன பாட்டு, என்ன பாடல் கேட்க போறீங்க? அன்பே அன்பே கொள்ளாதே, ஜீன்ஸ் பட பாடல் உங்களுக்கு அகோலிக்க இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சி,
1: நன்றி,
0: வணக்கம். நல்லூர்குமரின் டெவலப்மெண்ட் வந்து கொண்டிருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
2: நல்லூர்குமரன் கட்டுமானத்தில் பாசிக்குடா கார்டன்ஸ் விற்பனை பற்றிய விவரங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸ் ஆஃபர்களோடு உங்களுக்கான ஒரு சேல்ஸ் இவெண்ட்டை இன்றும் நாளை நாளை மறுதினமும் நல்லூர்குமரன் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நல்லூர்குமரன் டெவலப்மெண்ட்ஸினுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் கிருஷ்ணா அவர்களோடு மேலும் பேசி விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.
3: வணக்கம். 102.7 வானொலியின் மூலமாக உங்களுக்கு இந்த விவரங்களை தெரியப்படுத்துவதில் மிகவும் பெருமை கொள்கின்றோம். சற்று முன்னர் கூறியிருந்தேன் எங்கு அமையவிருக்கின்றது என்பது. அடுத்ததாக உங்களை எதிர்பார்க்கலாம், அது என்னென்ன வசதிகளோடு அமையப்படுகின்றது என்றால், அது 24 மணித்தியாலம் ஒரு ஓப்பன் ரெஸ்டோரண்ட் வித் ஸ்டாஃப், அங்கு வேலை பணியாளர்களோடு இருப்பார்கள். குறைந்த விலையில் சிறந்த ஃபுட்டை அதை பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு ஜிம் சர்வீஸ், மீட்டிங் ஹால்ஸ், பிஸ்னஸ் லான்ச் பண்ணக்கூடிய இடங்கள், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், கெஸ்ட் ரூம், வார விருந்தினர்கள் தங்கக்கூடிய கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கின்றது. நல்ல குட், நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி இலவசமாக கிடைக்கும். அதோடு நல்ல கார்டன், பூந்தோட்டங்கள் அமையப்பெற்று வீதி விளக்குகள் பொருத்தப்பட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சிறப்பாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 24 மணித்தியாலமும் செக்யூரிட்டி சர்வீஸ், அதோடு ஆக்டிவ் சிசிடிவி கேமராஸ், நீங்கள் அங்கு இருக்கும்போது நேரடியாக பார்த்து கொள்ளலாம் உங்களது ப்ராப்பர்ட்டியை. நீங்கள் அங்கு இல்லாத நேரம் அவற்றை சிசிடிவி கேமரா மூலமும் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதான வசதிகள் உண்டு. மேலும் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இதுக்கு வேறு விதமான செலவுகள் இருக்கின்றனவா இல்லையா என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். எங்கும் மெயின்டெனன்ஸ் ஃபீ அண்ட் ஒன் இருக்கின்றது. அந்த அதன்படியாக நீங்கள் ஒரு வருடத்துக்கு 180 கனடியன் டாலர்களை மட்டும் செலுத்த வேண்டி இருக்கும். அத்தோடு உங்களது கனவில்லம் ஒரு நினைவில்லமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம். இதன் விவரங்கள் நாங்கள் தொடர்ந்து 102.7 FM வாயிலாக உங்களுக்கு அறிய தருகின்றோம்.
2: நீங்கள் நல்லூர்குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைத்து இந்த பாசிகுடா கார்டன்ஸ் விற்பனை பற்றிய மேலது விவரங்களை அறிந்துள்ள முடியும். 6478182798 6478182798.
4: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
5: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960
3: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026. செஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20-க்கும் மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30-க்கும் மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு. Free admission, free parking. Kottu Fest 2026.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free இல் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க.

0: Berkman Steels Blue Building Kill Vijaya Jewelry
1: 416-900-4599.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:29 இந்த வேளையில் 29வது நிமிடத்தில் அர்ஜென்டினா கோல் ஒன்றினை பெற்றிருக்கிறது. மெஸ்ஸியினால் அந்த கோல் பெறப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அர்ஜென்டினா அணிகள் முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் கேப்போ அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா 1-0 என்ற அடிப்படையில் 29வது நிமிடத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அடுத்த பாடலோடு சின்ன வணக்கம். நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி
1: இருக்கிறீங்க?
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு? மெஸ்ஸிக்காக கோல் போடுறதுக்காக? சரி, உங்களுக்காக அந்த பாடல் செய்தியும் பிப்பரொலிக்கிறது. நன்றி, நிமிஷம் உண்மைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: பிஃபா உலகக்கிண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் தமிழ் செய்திகள்.
0: கனடாவில் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு காலாண்டு குறுமுறை வழங்கப்படும் ஜிஎஸ்டி HST மேலளிப்புகளில் 25% அதிகரிப்பு இன்று ஆரம்பிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகையின் 50% வாழ்க்கை செலவு உயர்வுக்கான நிவாரணமாக கடந்த மாதம் வைப்பிடப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கான அதிகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி HST மேலளிப்புகள் இன்று முதல் வைப்பிலிடப்படும். இவற்றுக்கான அறிவிப்புகள் கடந்த ஜனவரி மாதத்தில் பிரதமர் மார்க்கானியால் வெளியிடப்பட்டிருந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடர்பில் மிகவும் அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்ஜமீன் வழங்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிராகரித்திருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கண்டித்துள்ளனர். இந்நிலையில் திமுகவின் ஒவ்வொரு ஊழலாக வெளிவரும் நிலையில் மு க ஸ்டாலின் உத்தமர்விடம் போடுவதற்கு முயற்சிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சாடியுள்ளது. மறுபுறத்தில் சாலையை அமைக்காமல் நிதி விடுவிக்கப்பட்ட முறைகேட்டில் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஈவா வேலு சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது அவர்கள் முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஆகிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன.
2: சுவை சுவையான பாடல்களுடன் சொக்க வைக்கும் மாலை பொழுது.
3: இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு.
2: காற்றலையில் இது ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள் டபுள்.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் இந்த வேளையில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இலங்கையில் ஒரு மிகச்சிறந்த முதலீடு ஒன்றையோ அல்லது ஒரு மிகச்சிறந்த வெக்கேஷன் ஹோம் ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கிரமினை கொண்டிருந்தால் உங்கள் கனவுகளை நனவாக்குகின்ற ஒரு வாய்ப்பினை பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானத்தின் ஊடாக ஏற்படுத்தி தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக மட்டக்களப்பு நகரில் இருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் பாசிக்குடா பீச்சிலிருந்து 4 கிலோமீட்டர்கள் மிக அருகில் இந்த கட்டுமானம் இடம்பெற போகிறது. 200க்கும் மேற்பட்ட டவுன் ஹவுஸ்கள், விலாஸ், ரெசிடென்சியல் லேண்ட்ஸ் ஆகியவற்றினை கொண்டிருக்கின்ற ஒரு ப்ரொஜெக்டாக இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானம் இருக்க போறமே குறிப்பிடத்தக்கது. இங்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு நம்பகரமான முதலீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது ஒரு இல்லத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை ஒரு வெக்கேஷன் ஹோமாகவோ ஓய்வு கால இல்லமாகவோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது அதிவிசேட ஸ்பெஷல் ஆஃபர்களோடு, பிரைஸ் ஆஃபோடு உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட்டினை இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் வழங்குகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக பேச்சுலர் சைஸ் டவுன் ஹவுஸ்கள் 23,000 டாலர்கள் ரெகுலர் பிரைஸில் இருந்து இப்பொழுது 4,000 டாலர்கள் குறைக்கப்பட்டு 19,000 ஸ்பெஷல் ஆஃபரில் இந்த 3 நாட்களும் மாத்திரம் புக் செய்பவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதுவேளையில் 1-bedroom டவுன் ஹவுஸ்களை 32,000 டாலர்களில் இருந்து 5,000 டாலர்கள் குறைத்து இப்பொழுது 27,000 டாலர்களுக்கு தருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 2-bedroom 2-washroom ஹோல் கிச்சனுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் 49,000 டாலர்களில் இருந்து 7,000 டாலர்கள் குறைக்கப்பட்டு 42,000 டாலர்களுக்கு இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மாத்திரம் பதிவு செய்பவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. பின்னர் அடுத்தடுத்த பேஸ்களில் விலைகள் உயர்த்தப்படும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். 5,000 டாலர்களை மாத்திரம் டவுன் பேமெண்டாக செலுத்தி நீங்கள் இந்த ஸ்பெஷல் ஆஃபரினை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மாத்திரமே இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைக்கலாம். விவரங்களுக்கு 6478182798 குறிப்பாக நீங்கள் கனடாவிலிருந்து இலங்கைக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய வசதிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு ஷோர்ட் டேர்ம் ரெண்டல்ஸுக்கு நீங்கள் முதலீடாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதிகளாக இருக்கலாம். 24 hoursக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் வசதி இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் கிடைக்கப்படுகின்றது. 24 hoursக்கும் பணியாளர்களின் சேவை கிடைக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த சேவைகளை ரெஸ்டாரண்ட் செய்ய பெற்றுக்கொள்ள முடியும், பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே பல வழிகளில் உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய ப்ரொஜெக்டாக இது காணப்படுகின்றது. 24 hour செக்யூரிட்டி மற்றும் சிசிடிவி கேமரா சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் கார்டன்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அண்மையில் கட்டப்பட இருக்கின்றது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைக்க முடியும். 6478182798
2: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
2: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4567-0651, 4164570651. Conditions apply.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 4164553514, 4164553514.
5: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
7: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ், மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்.
8: 6:47 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது காஃபி டபுள் டபுள் ஒலிக்கின்ற பாடலோடு இருக்கின்றது. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை நீங்கள் காஃபி டபுள் டபுள் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் சஹானா. காற்றை இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்ன நண்பர் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது Riverdale அடகு சேவை. 1061 Gerard Street East, Inside the Smoker's Mart. அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: போதுமே fresh ஆ feel பண்ண East FM கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: East FM 102.7.

0: அறிவு மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, என்னதான் நடக்குது, சரி அதை

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
3: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி.
4: ஆமாம், தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ESFM.ca வழியாகவும், அதே வேளையில் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகத்தில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ESFM தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ESFM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM102.7@gmail.com.
3: இந்த நேரத்தில் டொரண்டோனுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 29 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 39 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிஜே பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது.
4: ஆமாம், தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சிகளை வந்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்பவும் போல இன்றைய நாளும் எல்லா பகுதிகளோடும் நாங்களும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். முதல் பாலியல் எடுத்து தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியோடு இன்றைய நாள் முக்கியமான ட்ரெண்டிங்காக இருக்கிற செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் போவோமா ஊர்களும் போட்டி நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றது.
3: அது மட்டுமல்லாமல் ஃபிஃபா வேர்ல்ட் கப் பற்றிய தரவுகளையும் அவ்வப்போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாள் யார் யாரெல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறாங்க அப்படி என்றால், இப்பொழுது ஹாஃப் டைம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் கெபோ இந்த 2 நாடுகளுக்கிடையும் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா 1 பெற்று முன்னணியில் இருக்கின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது போக்கிரி.

இலங்கையில் பாசிக்குடா கடற்கரையில் குறிப்பாக மட்டக்களப்பு நகரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அண்மையில் கட்டப்பட இருக்கின்ற பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானத்தின் விவரங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையில் ஒரு சிறந்த லொகேஷனில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினை செய்ய வேண்டும் என்ற கனவினை நீங்கள் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ அல்லது ஒரு வெக்கேஷன் ஹோமினியோ ஒரு சிறந்த லொகேஷனில் வசதிகள் நிறைந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருக்கலாம். இவ்வாறான எண்ணங்களை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. அதே வழியில் இவ்வாறு ஒரு முதலீட்டினை ஒரு இல்லத்தினை பெறுகின்ற பொழுது இவ்வாறு இங்கிருந்து நம்பகரமான முறையில் அவற்றினை பெற்றுக்கொள்வது என்று எண்ணியிருந்தால் உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாசிக்குடா கார்டன்ஸ் ப்ரொஜெக்டினை எடுத்து வருகிறது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஏற்கனவே இவ்வாறு இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வீடுகளை பெற்றுக் தந்தவர்களாக நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் திகழ்ந்து வருகின்றார்கள். அவருடைய ஒரு புதிய கட்டுமானமாக 200க்கும் மேற்பட்ட டவுன் ஹவுஸ்கள், வில்லாஸ் மற்றும் ரெசிடென்சியல் லேண்ட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ப்ரொஜெக்ட் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இலங்கையின் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கின்ற பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அண்மையில் கட்டப்படுவதால் ஒரு டிமாண்ட் நிறைந்த ஒரு இடமாகவும் முதலீட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு இடமாகவும் இது காணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது மிக விசேடமாக ஸ்பெஷல் ஆஃபர்ஸோடு கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட்டினை இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக மெஜஸ்டி சிட்டி மோலில் யூனிட் L10 அவருடைய சேல் சென்டர் கூட இருக்கின்றது டோலர் ஸ்டோருக்கு முன்பாக. இங்கு சென்று நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பங்கு பெற்று பல்வேறுபட்ட விடயங்களை கூட அறிந்து கொள்ள முடியும், புக்கிங்கினை செய்து கொள்ள முடியும். விசேட பிரைஸ் ஓஃப் இந்த 3 நாட்கள் மாத்திரம் வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக பேச்சுலர் டவுன் கோர்ஸ்கள் $23,000 இருந்து $19,000 குறைக்கப்பட்டிருக்கின்றன. 1-bedroom டவுன் கோர்ஸ்கள் $32,000 இருந்து $27,000 குறைக்கப்பட்டிருக்கின்றன. 2-bedroom 2-washroom டவுன் கோர்ஸ்கள் $49,000 இருந்து $42,000 குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாட்களுக்கு மாத்திரமே இந்த phase 1 எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. $5,000 மாத்திரம் செலுத்தி நீங்கள் புக் செய்து கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை விவரங்களை கணக்கலாம் 6478182798 6478182798. பாசிக்குடா கடற்கரையிலிருந்து வரும் 4 கிலோமீட்டர்

கிலோமீட்டர்கள் தூரத்தில் திருகோணமலை பிரதான வீதியிலேயே மட்டக்களப்பு நகரிலிருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த பாசிகுடா கார்டன்ஸ் கட்டப்பட இருக்கின்றது. 24 hour ரெஸ்டாரண்ட் சேவைகள், 24 பணியாளர் சேவைகள் சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இது அமையப்பட போகின்றது. நீங்கள் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைக்க முடியும். 6478182798 6478182798

0: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சஹானா, நேற்று ரொனால்டோ ரொனால்டோ என்று சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க சஹானா.
1: அப்படித்தான் சொல்லணும், அதுதானே நியாயம்,
0: அதானே முறை, என்ன சஹானா?
1: அதான் சம்பிரதாயம்.
0: சரி, இந்த சம்பிரதாயத்தின்படி இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
1: ஆமாம், இன்றைய நாள் அர்ஜென்டினா மற்றும் கேபோ வேர்டேக்கு இடையிலான கடும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே மெஸ்ஸி அவர்கள் 29வது நிமிடத்தில் ஒரு கோல் போட்டிருக்கிறார்.
0: இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கோலும் பெறப்பட்டிருக்கின்றது, அது அர்ஜென்டினாவால் அல்ல, கேபோவினால்.
1: அப்ப இப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ற வீதத்தில் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா ஒரு கோல், கேபோவுடைய ஒரு கோல் வீதம் இந்த போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 59வது நிமிடத்தில் இதுதான் இந்த ஸ்கோர்.
0: சரி, FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல் இதற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
4: 16 வருடங்களாக ஸ்கார்பரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
7: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: தாமதத்திற்கு வருந்துகிறேன் அப்படி என்று கூறுவதற்கு பதிலாக உங்கள் பொறுமைக்கு நன்றி அப்படி என்று கூறுங்கள் அப்படி என்று சொல்றாங்க சாரணா.
1: ஆமாம், இதுக்கு முக்கியமான காரணம் மின்னஞ்சல் தொடர்புகளில் நாம் அறியாமல் செய்யும் சிறிய வார்த்தை மாற்றங்கள் பெரிய நேர்மறையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது. அதாவது வேலை அழுத்தத்திலோ அல்லது பிற காரணங்களாலோ ஒரு செய்திக்கு உடனடியாக பதில் அனுப்ப முடியாத போது ஐம் சாரி ஃபார் த டிலே, அதாவது தாமதத்திற்கு வருந்துகிறேன் என்றுதான் நாங்கள் வந்து அநேகமாக கூறுவோம். அதுக்கு பதிலாக தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ், உங்கள் பொறுமைக்கு நன்றி என்று கூறும் பொழுது அது மற்றவர்களின் புரிந்து கொள்ளும் குணத்தை பாராட்டுவது போலவும் உரையாடலை மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் மாற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் வணிகம் மற்றும் அலுவலக தொடர்புகளில் ஆரோக்கியமான உறவை வளர்க்க இந்த உளவியல் உத்தி வந்து பெரிதும் உதவும் அப்படின்னு வந்து நம்பப்படுகின்றதான்.
0: சரியாகவே இனிமேல் வந்து நீங்க ஏதாவது ஒரு இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணும் பொழுது ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அப்படி என்று போட்டீங்கண்டா பாக்குறவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாகி என்ன சொல்றது
1: நான் பேஷன்ஸா இருக்கிறேன் அப்படின்னு வந்து எனக்கே சந்தோஷம்.
0: திருப்பி உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்க திருப்பி அனுப்புறவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் பாக்க. சரி, இந்த விடயத்தை நாங்கள் இன்றைய நாள் நல்லதா இந்நாள் விஷயம் பகுதியில் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் வெளிநாட்டு முகவர்களுக்கான பதிவகம் மற்றும் வெளிப்புற தலையீடுகள் குறித்த வெளிப்படைத்தன்மைக்கான ஆணையர் அலுவலகம் ஆகியன வரும் மாதம் 4ஆம் தேதி முதல் தமது பணிகளை ஆரம்பிக்கவுள்ளன. வெளிநாட்டு சக்திகளின் தாக்கங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை கனடா மிக தீவிரமாக எடுக்கும் என தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரே, கனேடிய மக்களின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறியுள்ளார்.
1: தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் விலைபேசிய குற்றச்சாட்டில் திமுக உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்ட சர்ச்சைகளின் மத்தியில் முதல்கட்டமாக 180 கோடி ரூபாய்களை தாவைக்கு எம்எல்ஏக்கு வழங்க திட்டம் தீட்டப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான சதி ஆலோசனைகளில் திமுக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் இணைந்து நட்சத்திர விடுதிகளில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளை அடுத்து போலீசார் கூறியுள்ளனர். தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த பேரத்தை நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரையும் போலீசார் தேடி வருவதாகவும் அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன.
0: இலங்கையில் புதிய கூட்டணிகளை அமைப்பதற்கு ராஜபக்சக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் எச்சரித்துள்ளது. மக்கள் நலன்களை அல்லாமல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்தை மட்டும் கொண்டு கூட்டணிகள் உருவாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய கூட்டணிகளின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்ட பின்னரே மக்கள் அவற்றிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இலங்கையில்
1: உங்களுக்கான ஒரு முதலீட்டினை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை நீங்கள் கொண்டிருக்கலாம். அல்லது சிறந்த இடத்தில் ஒரு சிறந்த ஹொலிடே இல்லத்தினையோ அல்லது வசதிகள் நிறைந்த ஒரு சிறந்த இடத்தில் ஒரு ஓய்வு கால இல்லத்தினையோ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கனவினை கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இவற்றினை எவ்வாறு ஒரு நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். இலங்கையின் கிழக்கில் மட்டக்களப்பு நகரில் இருந்து 20 கிலோமீட்டர்கள் தூரத்தில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அண்மையில் கட்டப்படுகின்ற பாசிக்குடா கார்டன்ஸ் கட்டுமானத்தில் நீங்கள் இவ்வாறு டவுன் ஹவுஸ்களையோ வில்லாக்களையோ லேண்ட்களையோ பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட டவுன் ஹவுஸ்கள் வில்லா ரெசிடென்ஷியல் லேண்ட்ஸ் இவ்வாறு இந்த ப்ரொஜெக்டில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. திருவோணமலை வீதியிலேயே இந்த கட்டுமானம் இடம்பெறுகிறவை முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கூட 10 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கின்றது. எனவே ஒரு மிகச்சிறந்த முதலீடாக கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. பல்வேறுபட்ட வசதிகளோடு அமையப்படுகின்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த கட்டுமானங்கள் காணப்பட இருக்கின்றன. குறிப்பாக 24 மணி நேர ரெஸ்டாரண்ட் வசதி இருக்க போன்றது, 24 மணி நேர பணியாளர்கள் அவைலபிளாக இருக்க போன்றார்கள். ஸ்ட்ரீட் லைட்ஸ், கார்டன்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள், அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் ரூம், ஜிம் ரூம்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட வசதிகளை உள்ளடக்கிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இது கட்டப்பட இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஏராளமான பிரைஸ் ஓஃபோர்டு எக்ஸ்க்ளூசிவ் சேல் இவெண்ட்டினை இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் வழங்க இருக்கின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். குறிப்பாக பேச்சுலர் சைஸ் டவுன் ஹவுஸ்கள் 2023 இருந்து இப்பொழுது $19,000 வழங்கப்படுகின்றன. ஒன் பெட்ரூம் டவுன் ஹவுஸ்களை $32,000 இருந்து $27,000 குறைத்திருக்கிறார்கள். டூ பெட்ரூம் பிளஸ் டூ வாஷ்ரூம் ஹோல் கிச்சனை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்களை $49,000 இருந்து $42,000 விசேட பிரைஸ் ஓஃபோடு இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மாத்திரமே வழங்குகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். $5,000 டவுன் பேமெண்டாக செலுத்தி நீங்கள் இந்த பதிவுகளை செய்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. மெஜஸ்டி சிட்டி மோலில் யூனிட் L10 சேல் சென்டர் அமைந்திருக்கின்றது. 12 ஸ்டோருக்கு முன்றலில் நீங்கள் சென்று இந்த பிரசன்டேஷனில் கூட பங்கு பெற்ற விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் அழைக்க 6478182798 6478182798. அதே வேளையில் ஈசி பேமெண்ட் வசதிகள், பேங்க் லோன் வசதிகளை கூட செய்து தருகின்றார்கள். அதே வேளையில் கனடிய பிரஜா உரிமை கொண்டவர்கள் கூட இந்த வீடுகளை சட்ட ரீதியாக வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ். எனவே நீங்களும் இலங்கையில் பாசிக்குடா கடற்கரையிலிருந்து வரும் 4 கிலோமீட்டர்கள் தூரத்தில் கட்டப்படுகின்ற இந்த பாசிக்குடா கார்டன்ஸில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ள நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸினை அழைக்க முடியும். 6478182798 6478182798

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
7: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் பார்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய மனத்தியாலத்தில் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் பற்றிய விவரங்களையும் உங்களோடு நாங்கள் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது என்ன கள நிலவரமாக இருக்கின்றது சானா?
2: 90 நிமிடங்கள் நிறைவில் இன்னும் மேலதிகமாக 8 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அர்ஜென்டினா மற்றும் கேபோ வேர்டே அணிக்கான இந்த போட்டியில். சமமாக தற்பொழுது வந்து இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று என்ற வீதத்தில்.
1: இப்பொழுது 90 நிமிடங்கள் தாண்டியிருக்கின்ற
2: நிலையில் போட்டியும் முடிவுக்கு வந்திருக்கின்றது. அப்படியே டிரா ஸ்டேட்டஸ்ல இந்த போட்டியும் முடிச்சிருக்கு.
1: ஆகவே 1-1 என்ற கோல் வீதத்தில் இந்த 2 நாடுகளும் வந்து ஒவ்வொரு கோலை வந்து பெற்றிருக்கிறாங்க.
2: ஆமா,
1: சந்தோஷமான விஷயம். சரி, இப்பொழுது 8:00 இருக்கின்றது. டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒருமுறை பார்த்து விடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 29°C உடல்நிலை 39°C காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
2: ஆமாம், இந்த வழியில் நீங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள eastfm.ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக கூட டவுன்லோட் செய்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக eastfm தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் eastfm 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல்